மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிதே நிறைவுக்கு வருகிறது பக்தி மாலை பக்தி பாடல்கள். நன்றி நேயர்களே, இனி 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி தொடர்வது திரையிசையில் வந்த பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியை வழங்க வருகிறார் லாவண்யா.

நேரம் 5:31 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் இறைமணம் கமழச் செய்ய வருகிறது திரைப்பட பக்தி பாடல்கள் இசையமுதம் நிகழ்ச்சியில்.

நேரம் காலை 5:49 8 நொடிகள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை அமுதம், ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இதுவரை நேயர்கள் கேட்டது இசை அமுதம். தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாட்டில் கூட்டுறவு

துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் கூறியுள்ளார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரிய சக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதி உதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றன.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz புதிய காலை சேவை செய்திகள் கேட்கலாம். விருதுநகர் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்டுள்ள அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்டார் விளையாட்டு பயிற்சி மையத்திற்கு தடகள பயிற்றுநர் பதவிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பயிற்றுநருக்கான அதிகபட்ச வயது வரம்பு 50. விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் அதற்கான விண்ணப்ப படிவத்தை விருதுநகர் மாவட்ட விளையாட்டரங்க அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இம்மாதம் 31 மாலை 5 வந்து சேர வேண்டும். 5/8/2026 அன்று மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் நடைபெறும் நேர்முக தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வு மூலம் தகுதி வாய்ந்தவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். நேர்முக தேர்வு அன்று விண்ணப்பதாரர்கள் உரிய அசல் மற்றும் நகல் சான்றிதழ்களை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். இது நிரந்தர பணி அல்ல, தற்காலிகமானதாகும். இதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு சலுகைகளோ நிரந்தர பணியோ கோர இயலாது. மேலும் விவரங்களுக்கு விருதுநகர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி எதிர்ப்புறம் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் நேரிலோ அல்லது 78/24/00/99/70 என்ற கைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து கேட்கலாம் செய்தி ஆங்கிலத்தில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள்.

மனித மனத்தின் ஆற்றலுக்கு வரம்பு என்பது இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அதை ஒருமுகப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சொல்லிலும் நாம் செய்யும் செயலிலும் நமக்கு சக்தி பிறக்கிறது. தாயை சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பது ஆண்டோர் வாக்கு. நல்ல வார்த்தைகள் எங்கிருந்து பிறக்கிறது என்று கவனித்தீர்கள் என்றால், ஒரு தூய ஆன்மா விருப்பு வெறுப்பு இல்லாத

0: இருக்கும் பொழுது சொல்லும் சொல்லில் இருந்துதான் பிறக்கிறது. ஒரு குழந்தையின் பெற்றோர்கள் தான் பெற்ற குழந்தையை ஒரு சில வார்த்தைகள் சொல்லி திட்டினாலும் அந்த குழந்தையை வஞ்சித்து திட்டமாட்டார்கள் ஒரு நாளும். அந்த குழந்தை பிற்காலத்தில் இந்த உலகத்தில் பலருக்கு முன் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லும் சொல்லிலும் செய்யும் செயலிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்றே தான் திட்டுவார்களே அன்றி அக்குழந்தை கெட்டுப்போக வேண்டும் என்று மனதால் ஒரு நாளும் திட்டமாட்டார்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் தன் அன்னை வளர்க்கையிலே என்ற பாடல் வரிகள் கூட அன்னையின் சிறப்பை மேலோட்டமாக சொல்கிறது என்று நினைக்க வேண்டாம். அந்த அன்னை சிறப்படைவதே தன் குழந்தைக்கு அவர் சொல்லித்தரும் நல்ல வார்த்தைகளில் பிறக்கும் சக்தியால் தான் என்பதே உண்மை. அதனால்தான் ஆண்டு அனுபவித்த பெரியோர்கள் வார்த்தைகளின் ஆற்றல்களை அறிந்து சூடான வார்த்தைகளை பேசுபவர்களை பார்த்து நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் என்பார்கள். உலகில் பிறந்த பெரிய தீர்க்கதரிசிகளும் மகான்களும் ரிஷிகளும் தங்களின் நல்ல வார்த்தைகளின் சக்தியால் மறுபிறவி இல்லாமல், அதாவது பிறவி பெருங்கடலில் நீந்தி உழன்று கொண்டிராமல் ஒரு பிறவியிலேயே தங்களை பூரணமாக்கி கொண்டு விட்டனர் என்று ஆன்மீக சான்றுகள் நமக்கு விளக்குகிறது. நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று தொல்காப்பியம் வினையின் நீங்கிய விளங்கிய அறிவால் வெளிவரும் நல்ல வார்த்தைகள் எல்லாம் சக்தியே என்று குறிப்பிடுகிறது. பொய் சொல்வது கூட ஒரு வகையில் கெட்ட வார்த்தை தான். ஒரு பொய்யை அடுத்து உண்மை வரும் என்றா நினைக்கிறீர்கள்? ஒரு நாளும் வராது. தீமைகளின் தாயே பொய்தான். பொய் என்பது எந்த ஆற்றலும் இல்லாமல் அது பல வடிவத்தில் இருக்கும், நேரத்திற்கு ஏற்ற மாதிரி. ஆனால் உண்மையான சொல் அல்லது பதில் உருவமில்லாமல் ஒரே நிலையில் எக்காலத்திலும் எல்லோரும் விரும்புவது போலத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட சொல்லுக்குத்தான் ஆற்றல் அதிகம். தீர்க்கதரிசிகள் எழுதிய வார்த்தைகளையும் சொல்லும் சொல்லையும் எளிதில் புரியவோ மனப்பாடம் செய்யவோ முடியாது. அப்படி புரிந்து மனனம் செய்துவிட்டால் அது தரும் இன்பம் போல் நமக்கு எதிலும் கிடைக்காது. நல்ல வார்த்தைகள் பேசும் ஒருவருக்கு அந்த வார்த்தைகளின் ஆற்றல் சிறந்த குணத்தை உருவாக்குகிறது, மன வலிமையை வளர்க்கின்றது, அவரது அறிவை விருத்தி செய்து எதிலும் முதன்மையிறச் செய்கிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. இதுதான் உண்மை. வறுமையில் பிறந்த ஒருவர் அவர் பேசும் நல்ல வார்த்தைகளின் ஆற்றலினால்தான் பலருக்கு நடுவே உயர்ந்த நிலையை அடைகிறார். அதே சமயம் தீய வார்த்தைகளை உபயோகித்து அதன் ஆற்றலால் வரும் கெடுதியால் எத்தனை செல்வங்கள் தன்னை சுற்றி இருந்தும் அவர் தன் புகழிலிருந்து இருக்கிறார் என்பது நூலோர்கள் நம் முன்னோர்கள் கூறிய உண்மையான கூற்று. மனிதர்களுக்கு வார்த்தைகளின் சக்தி என்பது இயற்கையிலே இருக்கிறது. அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஆசைப்படும் தன்மையின் காரணமாக தனக்குரிய வார்த்தைகளின் சக்தியை மறந்து கோபத்தில் குணமிழந்து தொடர்ந்து குற்றமிழைக்கும் வகையில் தீய வார்த்தைகளை பேசி தன்னையே அழித்துக் கொள்வது கண்கூடாக காண்கிறோம். ஒருவருடைய நல்ல சொல்லானது இந்த உலகுக்கு பயன்படுவது மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்வையும் வளமாக்கி உயர்நிலையை அடைய உதவும் காரணியாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகை ஆகாது. மண்ணில் வளரும் பயன் தரும் பயிருடன் கலைகள் வளர்வது இயற்கை. அக்கலைகளை களைந்து பயனுள்ள பலன் தரும் செடிகளை மட்டும் நாம் வளர்ப்பது போல சொல்லில் வரும் சில பயன் தராத சொற்களை களைய ஆற்றல் தரும் சொற்கள் பெருகும். எதை விதைக்கிறோமோ அதுதான் பன்மடங்கு பெருகும். நாளும் நாம் நல்ல வார்த்தைகளின் சக்தி உணர்ந்து நலம் பெறுவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள்.

0: அப்பா கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: ஜூலை 24 இந்நாளின் சிறப்பு. தென் அமெரிக்காவின் மேற்கில் உள்ள பெருநாட்டில் இன்காக்களின் தொலைந்த நகரம் என கருதப்பட்ட மச்சு பிச்சு என்ற 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை 1911 ஜூலை 24 அமெரிக்க சுற்றுலா பயணியால் கண்டுபிடிக்கப்பட்டது.
1: 1924 ஜூலை 24 பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு பாரிஸில் அமைக்கப்பட்டது. 1969 ஜூலை 24 நிலாவில் இறங்கிய அப்போலோ 11 விண்கலம்

0: மூன்று விண்வெளி வீரர்களுடன் பாதுகாப்பாக பசிபிக் கடலில் இறங்கியது.
1: 1991 ஜூலை 24 இந்திய அரசு தனது புதிய பொருளாதார கொள்கையை அறிவித்தது.
0: தமிழ் திரைப்பட பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அவர்களின் பிறந்த தினம் 1924 ஜூலை 24.
1: இந்திய இயற்பியலாளர் உடுப்பி ராமச்சந்திர ராவ் அவர்களின் நினைவு தினம் 2017 ஜூலை 24.
0: இந்திய இயற்பியலாளர் யஷ்பால் அவர்களின் நினைவு தினம் 2017 ஜூலை 24.
1: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:22. புதிய கலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் திருவரங்கம் ஸ்ரீ ஆதி காமாட்சியம்மன் திருக்கோவில் குறித்த சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 8:02 பாட்டு வேணுமா, இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல்களை கேட்டு மகிழலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 10:30 ஒரு படப்பாடல்கள், இன்றைக்கு இந்தியன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வரும் வர காத்திருக்கிறது. 12:02 சிமக்கல் பேச்சியம்மன் கோவில் இருந்து நேரலை நிகழ்ச்சி.

4-2 வசந்தின்கோ வழங்கும் ஆட்டக்கலம். 4:30 பண்பலையின் ஆட்டக்கலம். 8:30 இன்று இரவு இலக்கிய உலா கம்பனின் ஈன்றடி. சிறப்புரை வழங்குகிறார் டி சரவண செல்வன் அவர்கள்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: 6:30.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
2: துரித உணவுகள் சுவையின் பின்னால் மறைந்திருக்கும் உடல்நல ஆபத்துகள். உணவே மருந்து என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். ஆனால் இன்று பலரின் வாழ்க்கையில் அந்நிலை மாறிவிட்டது. சுவையாக இருந்தால் போதும், விரைவாக கிடைத்தால் போதும் என்ற எண்ணம் அதிகரித்து வருகிறது. இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் பலர் வீட்டில் சமைத்த உணவை விட துரித உணவுகளை, அதாவது ஆங்கிலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் என்று அழைக்கப்படுகின்ற உணவுகளை பலரின் முதல் தேர்வாக மாறிவிட்டன. ஒரு காலத்தில் துரித உணவுகள் பெரிய நகரங்களிலேயோ உணவகங்களிலேயோ மட்டுமே கிடைத்தன. ஆனால்

0: அவை நமது வீடுகளுக்கே வந்துவிட்டன. ஆன்லைன் செயலிகள் மூலம் சில நிமிடங்களில் அந்த உணவை ஆர்டர் செய்து சாப்பிடும் பழக்கம் மிகவும் அதிகரித்து உள்ளது. இதனால் வசதி கிடைத்திருக்கலாம், ஆனால் அந்த வசதியின் பின்னால் பல மறைந்திருக்கும் உடல்நல ஆபத்துக்கள் உள்ளன. துரித உணவு என்பது மிக குறைந்த நேரத்தில் தயாரிக்கப்பட்டு உடனடியாக பரிமாறப்படும் உணவு ஆகும். பொதுவாக நாம் பார்க்கும் பேக்கரி ஐட்டங்களான பர்கர், பீஸா, ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நூடுல்ஸ், பாக்கெட் சிப்ஸ், குளிர்பானங்கள் மற்றும் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட பலகாரங்கள் போன்றவை, இவை அனைத்தும் துரித உணவுகளாக கருதப்படுகின்றன. இவற்றில் அதிக அளவு கொழுப்பு, உப்பு, சர்க்கரை, செயற்கை நிறமூட்டிகள், சுவையூட்டிகள் மற்றும் பாதுகாப்பு ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றன. சில தயாரிப்புகளில் மோனோசோடியம் குளுட்டமேட், MSG அல்லது அஜினோமோட்டோ போன்ற சுவையூட்டிகளும் பயன்படுத்தப்படலாம். ஏன் துரித உணவுகள் தொடர்ந்து மக்களிடையே பிரபலமடைகின்றன? இதற்கு பல காரணங்கள் உள்ளன. தயாரிக்க நேரம் குறைவு, சுவை அதிகம், எளிதில் கிடைக்கும், விளம்பரங்கள் கவர்ச்சியாக இருக்கின்றன, குழந்தைகளையும் இளைஞர்களையும் அதிகமாக கவர்கின்றன. ஆனால் சுவை மட்டுமே ஒரு உணவின் தரத்தை நிர்ணயிக்காது, அது உடலுக்கு என்ன செய்கிறது என்பதே முக்கியம். துரித உணவில் அதிக உப்பும் அதிக சர்க்கரை அதிக கொழுப்பு உள்ளது. துரித உணவுகளில் உடலுக்கு தேவையான சத்துக்களை விட அதிக அளவு உடலுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் பொருட்களே உள்ளன. அதிக உப்பு தொடர்ந்து உட்கொள்ளப்படும் போது இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. அதேபோல் குளிர்பானங்கள் மற்றும் இனிப்பு பானங்களில் அதிக சர்க்கரை இருக்கும். இவை உடல் எடை அதிகரிப்பதற்கும் வகை 2 நீரிழிவு நோய் அபாயம் உயர்வதற்கும் காரணமாக இருக்கலாம். பல துரித உணவுகளில் அதிக அளவு கொழுப்பும், குறிப்பாக எண்ணெயில் பொரித்த உணவுகளில் செறிவூட்டப்பட்ட கொழுப்பும் அதிகமாக இருக்கலாம். தினமும் அதிக எண்ணெயில் பொரித்த உணவுகளை சாப்பிட்டால் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவுகள் உருவாகும் அபாயம் அதிகரிக்கலாம். இதனால் இதய நோய், மாரடைப்பு, உயர் இரத்த அழுத்தம், பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளும் உண்டாகும். சில நேரங்களில் மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடும். சத்தான உணவுகள் குறைந்தால் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து ஆகியவை குறைந்துவிடும். மேலும் செரிமான மண்டலத்தில் துரித உணவுகள் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. துரித உணவுகளில் நார்ச்சத்து மிகவும் குறைவாக இருக்கும். இதனால் மலச்சிக்கல், செரிமான கோளாறு, வயிற்று உப்பிசம், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். துரித உணவுகளை அளவோடு மட்டுமே பயன்படுத்துவோம். வீட்டு உணவுக்கு முன்னுரிமை கொடுப்போம். பாரம்பரிய உணவுகளை மீண்டும் நம் வாழ்க்கையில் கொண்டு வருவோம். ஆரோக்கியமான குடும்பம், ஆரோக்கியமான சமூகம், ஆரோக்கியமான நாடு என்ற இலக்கை நோக்கி பயணிப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: நேரம் காலை 6:35 நிமிடம். இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 8 வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களின் நேர்களை, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மத்திய அரசின் சிறுபான்மை நல மேம்பாட்டுத்துறை சார்பில் மதுரை வேளாண் கல்லூரி தோட்டக்கலை துறையில் மலரியல் வித்தகர் படிப்பிற்கு 5 கால இலவச பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. நிலம், அலங்கார செடிகள், நாற்றங்கால் பராமரித்தல் பயிற்சி, நாற்றுகள் உருவாக்குதல், நடவு, பராமரிப்பு, மலர் அறுவடை, அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பம், மலர் பயிர் மேலாண்மை குறித்து பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சிக்கு பின் நர்சரி அமைக்கலாம், மலர் சாகுபடி தொடங்கலாம்.

0: முதல் 45 வயதுக்குட்பட்ட சிறுபான்மையினர், பொருளாதாரத்தில் நலிவுற்றோர், மாற்றுத்திறனாளிகள் இந்த பயிற்சியில் பங்கேற்கலாம். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடும் உண்டு. இந்த பயிற்சியில் பங்கேற்பவர்களுக்கு மாதம் ₹2000 உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சிக்கு பின் மத்திய அரசின் சான்றிதழும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7598036682. மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண்கள் 7598036682. வாடிப்பட்டி வட்டார வேளாண் விரிவாக்கம் மையங்களில் அரசின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மானியத்தில் தக்கை பூண்டு விதைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மண்ணின் வளத்தை அதிகரிக்கவும் உகந்த இயற்கை உரமாக மாற்ற தக்கை பூண்டு சிறந்த பயிராகும். மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தி உவர் மற்றும் மணல் நிலங்களை சீர்படுத்துவதுடன் மண்ணில் நீரை தேக்கி வைக்கும் திறனை அதிகப்படுத்துகிறது. ஈரப்பதத்தை மேம்படுத்தி மண் அரிப்பை தடுக்கிறது. இவை வயல்களில் அடர்த்தியாக வளர்வதால் பிற களைகள் முளைப்பதை தடுக்கிறது. மேலும் வேர் நூர் புழுக்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. வாடிப்பட்டி, சோழவந்தான் மற்றும் நாச்சிக்குளம் வேளாண் விரிவாக்க மையங்களில் தக்கை பூண்டு விதைகள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது என வேளாண் உதவி இயக்குனர் தெரிவிக்கிறார். கிராமப்புற அல்லது கிராமத்தின் அருகில் இருக்கும் நகர்ப்புற இளைஞர்களுக்கு மிக எளிதாக முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ பணிபுரிய அழைப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு என்பது சாகுபடி செய்யப்பட்டுள்ள விவசாயிகளின் பயிர் விவரங்களை நேரடியாக களத்திற்கு சென்று சேகரிக்கும் பணி. இந்த கணக்கெடுப்பு பணியானது காரிஃப், ராபி மற்றும் கோடை என வருடத்திற்கு 3 பருவங்களில் மேற்கொள்ளப்படுகிறது. இப்பணி மேற்கொள்ள இணைய வசதியுள்ள ஆண்ட்ராய்ட் போன் அவசியமானது. மேலும் இப்பணி மேற்கொள்ளும் தன்னார்வலர்களுக்கு பதிவு மேற்கொள்ளும் உட்பிரிவு எண்ணானது நடப்பு தரிசு நிலமாக இருப்பின் ஒரு உட்பிரிவிற்கு ₹3, ஒற்றை பயிர் சாகுபடியாக இருப்பின் ஒரு உட்பிரிவிற்கு ₹5, ஒரே உட்பிரிவு எண்ணில் கூடுதல் பயிர் பதிவு செய்யும் பட்சத்தில் ஒரு பயிருக்கு ₹2 வீதம் ஊக்கத்தொகையானது நேரடியாக தன்னார்வலர்களின் வங்கிக் கணக்கிற்கு வழங்கப்பட உள்ளது. எனவே நடப்பு காரிஃப் பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர் விவரங்களை மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு மூலம் நேரடியாக களத்தில் சென்று சேகரிக்க ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் உழவர் செயலியில் பதிவு செய்யலாம். பதிவு செய்யும் தன்னார்வலர்களுக்கு இப்பணி மேற்கொள்வது தொடர்பான பயிற்சிகள் விரிவாக வழங்கப்படும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய இணையதள முகவரி https://www.tnagrisnet.tn.gov.in/fcms/csu/#. கூடுதல் விவரங்களுக்கு https://chat.whatsapp.com/ihcizmigv52rb5ty3cgim இந்த இணையதள முகவரிக்கு சென்று கூடுதல் விவரங்களை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: ஒவ்வொரு சில பூச்சிகள் இருக்குங்க. இப்ப நீங்க மக்காச்சோளம் பயிரிடுறவங்களுக்கு தெரியும், மக்காச்சோள படைப்புழுவோட முட்டைகள் பாத்தீங்கன்னா முட்டை குவியல்களாக இருக்கும். சில ஒரு பூச்சிகள் வந்து முட்டைகளை வந்து குவியல்களாக வச்சிடும். புரிஞ்சதுங்களா? என்னன்னா மக்காச்சோள படைப்புழு, இப்ப நான் சொல்ற புரோடீனியா புழு, புரோடீனியா புழுவும் வந்து நல்லா முட்டைகளை வந்து குவியல் குவியலா வைக்கிறோம். குவியல் வைக்கும் போது அந்த குவியல்ல எத்தனை இருக்கும் தெரியுங்களா? குறைஞ்சது 100-150 முட்டைகள் வரை இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது அந்த முட்டை குவியல்களை சேகரித்து அழிக்கிற ரொம்ப பயன் தரும் ஒரு மேலாண்மை முறை. இது எத்தனை முட்டை குவியல்களை நம்ம எடுத்து போட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். ஆனா வந்து இதனால என்னன்னா ஒரு நாளுக்கு வந்து நீங்க 4-5 எடுங்க, இல்லனா 2 எடுங்க. ஒரு முட்டை குவியல்ல வந்து 100 புழு இருக்குதுன்னா 2 முட்டை குவியல் எடுக்கிறதுனால நீங்க வந்து 200 புழுக்களை வந்து

0: வயல்ல இருந்து வெளியெடுக்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு முடிஞ்சது ஒரு நாலஞ்சு எடுத்து போடுங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, சில வாட்டி வந்து காய் நாவாய் பூச்சிகள் இருக்கும். இந்த காய் நாவாய் பூச்சிகள் எப்படின்னா, பருத்திலோ காய் சிவப்பு காய் நாவாய் பூச்சி அதிகமா இருக்கும். அப்படியே பயிர் வகை பயிர்கள்ல வந்து காய் நாவாய் பூச்சிகள் வந்து நிறைய, மூணு வகையான காய் நாவாய் பூச்சிகள் இருக்கும். இந்த காய் நாவாய் பூச்சிகள்னால என்ன ஆயிருதுன்னா, அந்த காய்க்குள்ள இருக்கிற விதைகள்ல இருந்து சாறு உறிஞ்சும், அதனால காய்கள் எல்லாம் சுருங்கி போயிரும். நம்மளுக்கு வந்து விதைகள் வந்து கிடைக்காது. எங்க காய் நாவாய் பூச்சிகளோட முட்டைகள் கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஒரு குரூப்பா ஒரு குவியலாக வச்சிடும். இந்த மாதிரி பூச்சிகளுக்கு வந்து நம்ம வந்து காய் நாவாய் பூச்சிகள் அல்லது புரோடீனியா புழு இதெல்லாம் முட்டை குவியல்களை நம்ம வந்து எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, சில வாட்டி வந்து பறவை தாங்கிகள் வைக்கிறது, இது வந்து ஒரு பொதுவான மேலாண்மை முறை. இப்ப பறவை தாங்கிகள்னு பாத்தீங்கன்னா, பறவை தாங்கிகளை வந்து அங்கங்கே வந்து ஒரு சில குச்சிகளை வந்து டீ வடிவத்துல, அதுதான் நம்ம பறவை தாங்கிகள் சொல்றோம். இந்த பறவை தாங்கிகள் வந்து அங்கங்கே வைக்கிறதுனால பறவைகள், நம்ம பறந்தி போற பறவைகள், அதுக்கு வந்து அந்த பறவைகளுக்கு ஒரு பார்வை இருக்குங்க. அந்த பார்வையில வந்து அது வந்து பறந்து போகும்போது இந்த வயல்ல வந்து நிறைய புழுக்கள் இருக்கு அப்படிங்கறது அது தெரிஞ்சுக்கும், அந்த பறவைகளுக்கு தெரியும். அப்ப வந்து அந்த பறவைகள் வந்து பறவை தாங்கிகள் இருக்கும் போது அந்த பறவை தாங்கிகள் மேல வந்து ரெஸ்ட் எடுக்க வரும். அப்புறம் வந்து பறவை தாங்கிகள் மேல நின்றுகிட்டு எங்கெங்க பூச்சிகள் இருக்கோ, எங்கெங்க புழுக்கள் இருக்கோ, அந்த புழுக்கள் எல்லாம் வந்து எடுத்து சாப்பிடும். இதனாலயும் வந்து ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா அறுவடை கிட்ட வரும்போது, அறுவடை பண்ணும் போது எப்பவுமே வந்து அந்த நிலத்துக்கு கிட்ட வந்து நல்லா அறுவடை பண்ணணும். ஏன்னா பயிரோட எந்த விதமான ஒரு மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாமே இல்லாம வந்து நம்ம அறுவடை பண்ணணும். ஏன்னா அந்த பயிருல கூட வந்து புழுக்கள் கூட்டு புழுக்கள் எல்லாம் இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து நல்லா அறுவடை பண்ணிட்டு, அறுவடை பண்ண பிறகு கூட மீதி மிச்சம் இருக்கிற அந்த வேர்கள் இதெல்லாம் வந்து எடுத்து தூக்கி போட்டுறணும். இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து எப்படி நம்ம வயலை வந்து உழுதுறதுல இருந்து அறுவடை வர எத்தனையோ முறைகள் நம்ம இப்ப சொல்லிருக்கிறோம். இது எல்லாமே வந்து பூச்சி மேலாண்மை முறைகள் தான். அதுக்கப்புறமா தான் இது எல்லாத்துக்கு பின்புதான் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து தெளிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும்.
1: இதுவரை இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் புதிய காலை

0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை வேளாங்கண்ணி சர்ச் அருகில் அண்ணா நகர் மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பூந்தளர் பகுதியில நம்ம கூட பேச வந்திருக்காங்க தமிழினி. சொல்லுங்க தமிழினி, இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயணன்கோள் வாழறிவன் அற்றார் தொழாரினின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இள இருள் சேர்வனையும் சேரார் இறைவன் பொருள் செய் புகழ் புரிந்தா மாட்டு புரிவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தடக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தா கல்லால் மனக்கவலை மாற்றரிது அறவாளி அந்தனன் தாள் சேர்ந்தா கல்லால் பிறவாளி நீந்தல் அறிது கோளில் பொறியில் குணமில்லாத என் குணத்தான் தாளை வணங்கார் தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தான் இறைவனடி சேராதார்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றே,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்து

பிடிக்கும்ல. இப்ப மலையை பத்தி ஒரு வாய்மொழி பாட்டு. கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள், மின்னது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள், தடதட என இடி இடிக்கிறது தாளம் தப்பாமல், குடுகுடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல், கலகல என சிரிப்போமே கள்ளம் இல்லாமல், கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல்.

0: ரொம்பவே அழகா திருக்குறளும் அப்படியே ஒரு மழை பாட்டும் அப்படியே சூப்பரா பாடிட்டாங்க தமிழினி. நிலையத்துக்கு வந்து எங்க கூட பேசினதுக்கு ரொம்ப நன்றி தமிழினி.
1: இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்க்கு என்னுடைய நன்றிகள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டது பூந்தளிர்.

0: என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:32. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி பகுதி 56 கேட்கலாம்.

தேசப்பிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் இரண்டாம் பாகம் பல மதங்களை குறித்து ஆராய்ச்சி எனும் அத்தியாயம். இந்திய சமூகத்தின் சேவையிலேயே நான் முற்றும் மூழ்கியிருந்தேன் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் ஆத்மானுபூதியை பெற வேண்டும் என்பதில் நான் கொண்டிருந்த ஆர்வம்தான். சேவையின் மூலமே ஆண்டவனை அடைய முடியும் என்பதை நான் அறிந்தேன். ஆகையால் சேவையையே என்னுடைய மதமாக்கிக் கொண்டேன். என் அளவில் சேவை என்றால் அது இந்தியாவுக்கு செய்யும் சேவையே. ஏனெனில் அது தேடாமலேயே எனக்கு கிட்டியதோடு அதற்கான மன இசைவும் என்னிடமிருந்தது. பிரயாணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் கத்தியவாரின் சூழ்ச்சிகளிலிருந்து தப்புவதற்காகவும் எனக்கு பிழைப்பை தேடிக்கொள்வதற்காகவுமே நான் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றேன். ஆனால் நான் கடவுளை தேடுவதில் ஈடுபட்டிருப்பதையும் ஆத்ம ஞானமடையும் முயற்சியில் முனைந்திருப்பதையும் கண்டேன். எனக்கிருந்த அறிவு பசியை கிறிஸ்தவ நண்பர்கள் இன்னும் அதிக கடுமையானதாக்கிவிட்டார்கள். அப்பசியோ தனியா பசியாகிவிட்டது. நான் அசிரத்தையாக இருந்துவிட விரும்பினாலும் அவர்கள் என்னை சும்மா விடவில்லை. டர்பனில் தென்னாப்பிரிக்க பொது மிஷனின் தலைவரான ஸ்ரீ ஸ்பென்சர் வால்டன் என்னை கண்டுகொண்டார். நான் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனாகவே ஆகிவிட்டேன். பிரெட்டோரியாவில் கிறிஸ்தவர்களுடன் எனக்கு இருந்த தொடர்பே இப்பழக்கத்திற்கு காரணமாக இருந்தது என்பதை சொல்ல தேவையில்லை. ஸ்ரீ வால்டனின் போக்கே அலாதியானது. கிறிஸ்தவ சமயத்தில் சேர்ந்து விடுமாறு எப்பொழுதாவது அவர் என்னை அழைத்ததாக எனக்கு நினைவே இல்லை. ஆனால் அவர் தமது வாழ்க்கையை திறந்த புத்தகம் போல் என் முன்பு வைத்துவிட்டார். அவருடைய செயல்கள் யாவற்றையும் நான் காணும்படி செய்தார். ஸ்ரீமதி வால்டன் கண்ணியமுள்ள திறமைசாலியான பெண்மணி. இத்தம்பதிகளின் போக்கு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. எங்களுக்குள் இருந்த அடிப்படையான வேதங்களை நாங்கள் அறிவோம். எவ்வளவுதான் விவாதித்தாலும் அந்த வேதங்கள் மறைய மாட்டார் என்றாலும் சகிப்புத்தன்மை, தாராளம், உண்மை ஆகியவை இருக்கும் இடத்தில் வேதங்களும் பயனளிப்பவையாகவே உள்ளன. வால்டன் தம்பதிகளின் அடக்கம், விடாமுயற்சி, உழைப்பில் ஈடுபாடு ஆகியவை எனக்கு பிடித்திருந்தன. நாங்கள் அடிக்கடி சந்தித்து வந்தோம். இந்த நட்பு எனக்கு சமய விஷயங்களில் தொடர்ந்து சிரத்து இருந்து வரும்படி செய்தது. சமய சம்பந்தமான நூல்களை படிப்பதற்கு பிரிட்டோரியாவில் எனக்கு இருந்த ஓய்வு இங்கே கிடைப்பதற்கு சாத்தியமில்லை. என்றாலும் எனக்கு கிடைக்கும் கொஞ்ச ஓய்வு நேரத்தையும் நல்வழியில் பயன்படுத்தி வந்தேன். சமய சம்பந்தமாக நான் தொடர்ந்து கடித போக்குவரத்து நடத்தி வந்தேன். ராய்ச்சந்திரபாய் எனக்கு வழிகாட்டி வந்தார். நர்மதா சங்கர் எழுதிய தர்ம விசாரணை என்ற நூலை ஒரு நண்பர் எனக்கு அனுப்பினார். அதன் முன்னுரை அதிக உதவியாக இருந்தது. இக்கவி ஆரம்பத்தில் நடத்தி வந்த துன்மார்க்க வாழ்க்கையை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சமய நூல்களின் ஆராய்ச்சியினால் தமது வாழ்க்கையில் ஏற்பட்ட புரட்சிகரமான மாறுதல்களை குறித்து அவர் முன்னுரையில் விவரித்திருந்தது என் மனத்தை கவர்ந்தது. அந்நூல் எனக்கு பிரியமானதாக இருந்ததால் ஓர் எழுத்து விடாமல் அதை கவனமாக படித்தேன். மார்க்ஸ் முல்லர் எழுதிய இந்தியா அது நமக்கு என்ன போதிக்க முடியும் என்ற நூலையும் சிரத்தையுடன் படித்தேன். பிரம்மன்

விமான சங்கத்தினர் வெளியிட்டிருந்த உபநிடதங்களின் மொழிபெயர்ப்பையும் படித்தேன். இவைகளினால் எல்லாம் ஹிந்து மதத்தினிடம் எனக்கிருந்த மதிப்பு அதிகரித்தது. அதிலிருந்த அழகுகளையும் அதிகமாக உணரலானே. என்றாலும் இதனால் மற்ற மதங்களின் மீது நான் துவேஷம் கொள்ளவில்லை. வாஷிங்டன் இர்விங் எழுதிய முகமதுவும் அவருடைய சீடர்களும் என்ற புத்தகத்தையும் படித்தேன். முகமது நபியை குறித்து கார்லைல் எழுதிய புகழுரைகளையும் படித்தேன். இந்நூல்கள் எல்லாம் முகமதுவிடம் நான் கொண்டிருந்த மதிப்பை மேலும் அதிகப்படுத்தின. ஜாரதுஷ்டரின் திருவாக்குகள் என்ற நூலையும் படித்தேன். இவ்விதம் பல சமயங்களையும் பற்றிய அறிவு எனக்கு அதிகமாயிற்று. இந்த ஆராய்ச்சி என் ஆன்ம பரிசோதனையை ஊக்குவித்தது. நான் படிப்பவைகளில் எவையவை சிறந்தவைகள் என எனக்கு தோன்றுகின்றனவோ அவற்றை அனுஷ்டானத்தில் கொண்டு வரும் பழக்கமும் எனக்கு உண்டாயிற்று. இவ்விதம் ஹிந்து நூல்களில் யோகாபியாசத்தை குறித்து நான் படித்து புரிந்து கொண்ட மட்டில் யோக சாதன முறைகள் சிலவற்றை சாதகம் செய்யவும் முயன்றேன். ஆனால் இதில் நான் வெகு தூரம் முன்னேற முடியவில்லை. நான் இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு ஒரு நிபுணரின் உதவியை கொண்டு அதை பின்பற்றுவதென்று தீர்மானித்தேன். அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. டால்ஸ்டாயின் நூல்களையும் அதிக கவனத்துடன் படித்து வந்தேன். சுவிசேஷங்களின் சுருக்கம், செய்ய வேண்டியது யாது என்ற நூல்களும் மற்றவைகளும் என் மனத்தை கவர்ந்தன. பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றினிடமும் அன்பு செலுத்துவதற்கான எண்ணிறந்த வழிகளை மேலும் மேலும் உணரலானே. அந்த சமயத்தில் மற்றொரு கிறிஸ்தவ குடும்பத்துடனும் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர்கள் கூறிய யோசனையின் பேரில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வெஸ்லியின் கிறிஸ்தவ ஆலயத்திற்கு சென்று வந்தேன். இத்தினங்களில் தங்கள் வீட்டுக்கு இரவு சாப்பாட்டுக்கு வரும்படியும் என்னை அவர்கள் அழைத்திருந்தார்கள். அக்கோவிலுக்கு போய் வந்ததில் என் மனத்தில் திருப்தி உண்டாகவில்லை. அங்கே செய்யப்பட்ட உபதேசங்கள் பக்தி சிரத்தையை உண்டாக்குபவையாக தோன்றவில்லை. அங்கே வந்து கூடியிருந்தவர்களும் முக்கியமாக சமய சிரத்தையுடன் வந்திருந்ததாக எனக்கு தோன்றவில்லை. அக்கூட்டம் பக்திமான்களின் கூட்டம் அன்று. உலக பற்றே அதிகமாக உள்ளவர்கள் பொழுதுபோக்குக்காகவும் பழக்கத்தை ஒட்டியும் கோவிலுக்கு வந்திருப்பதாகவே தோன்றியது. அங்கே சில சமயங்களில் என்னையும் அறியாமலேயே எனக்கு தூக்கம் வந்துவிடுவதுண்டு. இது எனக்கு வெட்கமாக இருக்கும். ஆனால் என் பக்கத்தில் இருப்பவர்களில் சிலரும் அப்படித்தான் தூங்குகிறார்கள் என்பதை பார்த்ததும் என் வெட்கம் குறைந்துவிடும். இப்படியே நீண்ட காலம் நான் கோவிலுக்கு போய்கொண்டிருக்க முடியாது. ஆகவே கோவிலுக்கு போவதை சீக்கிரத்தில் நிறுத்திவிட்டேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் போய்கொண்டிருந்த குடும்பத்துடன் தொடர்பு திடீரென்று முறிந்தது. உண்மையில் இனி வரவேண்டாம் என்று நான் எச்சரிக்கை செய்யப்பட்டேன். அது நிகழ்ந்த விதம் இதுதான். அந்த வீட்டு அம்மாள் நல்லவர், சூதுவாதை இல்லாதவர். ஆனால் அவருக்கு கொஞ்சம் குறுகிய புத்தியும் உண்டு. எப்பொழுதும் நாங்கள் சமய சம்பந்தமான விஷயங்களை குறித்து விவாதிப்போம். அச்சமயம் நான் ஆர்டினால் எழுதிய ஆசிய ஜோதி என்ற நூலை படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு சமயம் இயேசுநாதரின் வாழ்க்கையோடு புத்த பகவானின் வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசலானோ. நான் சொன்னேன், புத்தரின் அபாரமான கருணையை பாருங்கள். அக்கருணை மனித வர்க்கத்தோடு நின்றுவிடவில்லை. எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அக்கருணை பரவியது. அவருடைய தோள்களில் ஆட்டுக்குட்டி ஆனந்தமாக படுத்துக் கொண்டிருந்ததை எண்ணும் போது நம் உள்ளத்தில் அன்பு வெள்ளம் பொங்குகிறதல்லவா? இவ்விதம் எல்லா ஜீவராசிகளிடத்தும் அன்பு கொள்ளுவது என்பது இயேசுநாதரின் வாழ்க்கையில் காணப்படவில்லை. இவ்விதம் நான் ஒப்பிட்டு கூறியது அந்த நல்ல பெண்மணிக்கு மன வருத்தத்தை உண்டாக்கிவிட்டது. அவருக்கு ஏற்பட்ட உணர்ச்சியை நான் அறிந்தேன். அப்பேச்சை நிறுத்திவிட்டேன். பிறகு சாப்பிட போனோம். 5 வயது கூட ஆகாத அவருடைய ஆண் குழந்தையும் எங்களுடன் இருந்தார். குழந்தைகளின் நடுவில் இருக்கும் போது நான் அதிக ஆனந்தத்துடன் இருப்பேன். நீண்ட நாட்களாகவே அச்சிறுவனும் நானும் நண்பர்கள். சாப்பிடும்போது அவன்

தட்டிலிருந்த மாமிசத்தை இகழ்ச்சியாகவும் என் தட்டிலிருந்த ஆப்பிள் பழத்தை பெருமைப்படுத்தியும் பேசினேன். கள்ளம் கபடமற்ற அச்சிறுவன் என் பேச்சில் மயங்கிவிட்டான். அவனும் ஆப்பிள் பழத்தின் பெருமையை பேச ஆரம்பித்து விட்டான். ஆனால் அவன் தாயாரோ அப்படியே திகைத்து போய்விட்டார். அது எனக்கு எச்சரிக்கையாக இருந்தது. என் பேச்சை நிறுத்தி வேறு விஷயத்தை குறித்து பேச ஆரம்பித்தேன். வழக்கம் போல் அடுத்த வாரம் அவ்வீட்டுக்கு போனேன். நடுக்கத்தோடுதான் போனேன். அங்கே போகாமல் இருந்துவிட வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. அப்படியே போகாது நின்று விடுவது சரி என்றும் எனக்கு படவில்லை. ஆனால் அந்த நல்ல பெண்மணி எனக்கு வழியை எளிதாக்கிவிட்டார். அவர் கூறினார், ஸ்ரீ காந்தி, உம்முடைய சகவாசம் என் பையனுக்கு நன்மையானதாகாது என்று நான் உங்களுக்கு சொல்லிவிட வேண்டியிருக்கிறது. இப்படி சொல்ல நேர்ந்ததற்காக தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு நாளும் அவன் மாமிசம் சாப்பிட தயங்குகிறான். உங்கள் வாதத்தை நினைவுபடுத்தி பழமே வேண்டும் என்கிறான். காரியம் மிஞ்சிவிட்டது. அவன் மாமிசம் சாப்பிடுவதை விட்டுவிட்டால் அவன் நோயுறாவிட்டாலும் அவன் இழைத்தாவது போவா? இதை நான் எப்படி சகிப்பது? இனிமேல் உங்களுடைய வாதங்கள் எல்லாம் பெரியவர்களாகிய எங்களிடம் மட்டும் இருக்கட்டும். அந்த வாதங்களினால் குழந்தைகள் கெட்டுப்போவது நிச்சயம் என்ற போது, நானும், அம்மா, நான் மிகவும் வருந்துகிறேன். எனக்கும் குழந்தைகள் இருக்கின்றன. ஆகையால் தாய் என்ற வகையில் உங்களுடைய உணர்ச்சிகளை நான் அறிகிறேன். இத்தகைய வருந்தத்தக்க நிலைமையை நாம் எளிதில் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிட முடியும். நான் வாயால் சொல்வதை விட நான் எதை சாப்பிடுகிறேன், எதை சாப்பிடாமல் ஒதுக்குகிறேன் என்பதை பார்ப்பது குழந்தையின் மனத்தில் இன்னும் அதிக மாறுதலை உண்டாக்கிவிடக்கூடும். ஆகையால் சிறந்த வழி நான் இங்கே வருவதை நிறுத்திக் கொள்வதே. அந்த பெண்மணி உடனே பெரிய பாரம் நீங்கியதை போல் உங்களுக்கு நன்றி என்றார்.

0: மணி 14 நிமிடம் 24 நொடிகள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

யுவன் சங்கர் ராஜா இசையில் தீபாவளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்கலாம். பொதுத்துறையைச் சேர்ந்த நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் 500 காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அசிஸ்டன்ட் பிரிவில் மகாராஷ்டிரா 57, தமிழகம் 49, மேற்கு வங்கம் 46, ராஜஸ்தான் 36, கேரளா 35, குஜராத் 34 என மொத்தம் 500 இடங்கள் உள்ளன. விண்ணப்பதாரர்கள் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது 1-7-2026 21-30 இருக்கலாம். ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தகுதி வாய்ந்தவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விருப்பமுள்ளவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹850. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7-8-2026. மேலும் விவரங்களுக்கு NADIONALINSURANCE.NIC.CO.IN என்ற இணையதள முகவரியை அணுகலாம். இணையதள முகவரி மீண்டுமாக nationalinsurance.nic.co.in. வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

0: 7:55 நிமிடங்களில் மொழி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் பாடல் கேட்டு முடித்தோம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்திச்சேரியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.

0: இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
1: அன்பர்களே, இன்று 2வது ஆடிவள்ளி, திருவரங்கம் ஸ்ரீ ஆதி காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் பரமக்குடி காக்கூர் சாலையில் உள்ள திருவரங்கத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அறப்போது, திருவரங்கம், பனையூர், நல்லுக்குறிச்சி, காமாட்சிபுரம் ஆகிய 5 ஊர்களும் பஞ்ச காமாட்சி தலங்கள் எனப்படும். ஆயிர வைசியர்கள் அறப்போது என்னும் தலத்தில் ஸ்ரீ காமாட்சி அன்னையை நின்ற கோலத்தில் வழிபட்டு வந்தனர். அவர்களில் சிலர் பாகப்பிரிவினை காரணமாக அறப்போது கோவிலிலிருந்து பிடிமண் எடுத்து வந்து மூங்கில் வனமாக இருந்த இந்த திருவரங்கத்தில் சிறு அரியாசன மேடையில் மந்தப்பிடாரி வடிவில், அதாவது பலிபீட வடிவிலே வழிபட்டு வந்தனர். சில ஆண்டுகளில் மூங்கில் மரங்களாலும் முள் செடிகளாலும் அந்த மேடை மூடி வரைக்கப்பட்டு விட்டது. அந்த அம்மனை நாளடைவில் வழிபடவும் மறந்து போயினார்கள். வைசியர் ஒருவர் வியாபார நிமித்தமாக மாட்டு வண்டி கட்டி கொண்டு இந்த தலம் வழியே வந்தபோது மாட்டின் களைப்பை போக்கிட மாட்டை வண்டியிலிருந்து அவிழ்த்து விட்டு மூங்கில் மரத்தில் கட்டினார். அப்போது பெருங்காற்று வீசிட மாடு பொத்தென விழுந்து விட்டது. அப்போது அம்பாளின் பீஜாட்சர மந்திரத்தை கூறிக்கொண்டு ஒரு துறவி வந்தார். அவர் வைசியரை நோக்கி, உனது குல தெய்வமாகிய ஸ்ரீ காமாட்சி இந்த புதரில் மறைந்துள்ளாள், அவளை மறவாமல் வழிபடுவேன் என சத்தியம் செய்து கொடு, உன் மாட்டை எழுப்பிவிடுகிறேன் என்றார். வைசியரும் அவ்வாறே சத்தியம் செய்திட மாடு பொறி ஓடி எழுந்து நின்றது. துறவியும் காமாட்சி அன்னை இருக்கும் இடத்தையும் சிங்கத்தின் மேல் அமர்ந்த உருவமான கருப்பறையும் காட்டி மறைந்தார். உடனே வைசியர்கள் அன்னைக்கு சிறு கோவில் எழுப்பினர். அதன் பின் ஸ்ரீ காமாட்சியின் புது விக்கிரகம் செய்து பிரதிஷ்டை செய்து கருவறை மகாமண்டபம் அமைத்து 5743 முதல் கும்பாபிஷேகம் செய்தனர். பின்னர் 1968 விநாயகர், முருகன், உருமணக்கருப்பன், வீரமாகாளி, இருளாயி, கருப்பாயி, கருப்பண்ணசாமி ஆகிய பரிவார தேவதைகள் சன்னதி அமைத்து சூல வடிவில் முனியசாமி, மடைப்பள்ளி, கழுவடி, பலிபீடம் அமைத்து 5768 2வது கும்பாபிஷேகம் செய்தனர். அதன் பின் 1989 கல்கார கருவறை விமானம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், ராஜகோபுரம், சுற்றுச்சுவர் அமைத்து 5696 3வது கும்பாபிஷேகம் நடந்தது. மேலும் ஆலயம் புனரமைக்கப்பட்டு 2008 4வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சென்ற ஆண்டு 5வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ராஜகோபுரம் வழியே நுழைந்தால் கழுவடி, பலிபீடம், சிம்மம், சூல வடிவில் முனியசாமியை காணலாம். உருமண கருப்பண்ணன் சாமியே இங்கு காமாட்சியை காண்பித்தவர் என்பதால் அவர் சிம்ம வாகனத்தில் குருவடிவாக உள்ளார். உள்ளே கருவறையில் கமலப்பிடத்தில் அமர்ந்த நிலையில் 4 கரங்களோடு காட்சி தருகிறாள் காமாட்சி. இங்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பௌர்ணமி வழிபாடும் நடைபெறுகிறது. தமிழ் புத்தாண்டு, ஆடிவள்ளி, தைவள்ளி, நவராத்திரி, சிவராத்திரி போன்றவை விழா நாட்கள். அக்னிச்சட்டி, பால்குடம், காவடி, முடியிறக்கல், கரும்பு தொட்டி போன்ற நேர்த்திக்கடன்கள் செய்கின்றனர். கல்வி, செல்வம், ஆயுள் பலம் நல்கும் ஸ்ரீ திருவரங்கம் ஆதி காமாட்சியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஆதி அறப்போது அமர்ந்த திருவரங்கம், ஓதி உணர்ந்த உயர் மொழியாம், மேதினியில் பூமாட்சி மிக்க புகழ் மாட்சி கொண்ட திரு காமாட்சி அம்மன் தாளே காப்பு. ஓம் சக்தி பராசக்தி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, போத்தி செதில், மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி செதில், மதுரை.
0: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: யுகே கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் கேம்ஸ் 2026 தினசரி முக்கிய செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக.

மணி 46 நிமிடம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யபுகள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நிகழ்ச்சியில் அடுத்ததா உன்னலை உன்னலை திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வருகிறது பாடல், அனைவரும் கேட்டு ரசிக்க. முதல் முதலாக

நினைவூடுகிறோம் நேர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வனத்தில் மிளிரும் கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு அலையோடு விளையாடு அலட்சியத்தோடு அல்ல. அலையோடு விளையாடு அலட்சியத்தோடு அல்ல. நீச்சல் பயிற்சியாளர் அக்ஷயா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே சோபனா. இன்று முற்புகள் 11:02 கேட்க தவறாதீர்கள். கண்ணாடி மாளிகை அலையோடு விளையாடு அலட்சியத்தோடு அல்ல. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யை புகழில் அடுத்ததாக நீரு இசையில் கேட்கலாம். ராமேஸ்வரம் திரைப்படத்திலிருந்து பாடலை.

மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 மற்றும் உரிய நகை 25 30 171. பிரேக்ஷோ புகைப்புகள் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம். ஜெயம் திரைப்படத்திலிருந்து பாடல் பட்நாயக் இசையில் வருகிறது.

பாடலோடு நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் கூறியுள்ளார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சூரியசக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. இனிய காலை வணக்கம் நேயர்களே. பலர் மனசுல இருக்கக்கூடிய ஒரு விடயம், நம்ம கிட்ட வந்து யாராவது உதவின்னு கேட்டா இல்லை என்று கூறாத நிலையை நமக்கு கடவுள் கொடுக்கணும், அல்லது நம்ம அந்த நிலையில இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு நாம என்ன செய்யணும், அவங்களுக்கும் சேர்த்து உழைக்கணும். கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இஷ்டப்பட்டு செய்யற எதுவுமே கஷ்டம் இல்லைங்க. அதனால ஸ்மார்ட்டா உழைப்போம். நமக்கு பிடிச்ச பாடல நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கேட்டுக்கிட்டே. பாட்டு விமா நிகழ்ச்சி கேட்க போறோம். இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை தான் கேட்க போறோம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்றும், மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணிலும், 25 30 171 என்ற எண்ணிலும். இப்போது பாடல் கேட்டு காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து தலத்தோப்பு கிராமத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
1: என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
2: விடுதலை படத்துல இருந்து காட்டுமல்லி மேடம்.
1: கட்டாயமா கேட்டலாமா?
2: கேட்டலாம் மேடம்.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது நீங்கள் கேட்ட பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம். இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: எமனேஸ்வரத்திலிருந்து என்எம் சுப்ரமணியன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
2: அண்ணாத்த படத்திலிருந்து சாரா சாரா காற்று
1: பாடல் கேட்கலாமா?
2: சரிங்க மேடம், நன்றி.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது பாடல், அனைவரும் கேட்டு ரசிக்க.

0: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவுக்கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரையில், அண்ணா நகர், மதுரை.
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
3: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
4: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
3: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
5: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார், 217 மேலமாசி வீதி, மதுரை.
6: நேரம் 8:16:44 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் பங்கு கொள்ள நிகழ்ச்சியில் 0452

0: என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணிலும், 25 30 171 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, ராமநாதபுரம் மாவட்டம் அன்பரசு பேசுறேன், முதுநாள் கிராமத்துல இருந்து.
0: சொல்லுங்க அன்பரசன், என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: ரஜினி முருகன் கேட்டேன் மேடம் உங்கள்கிட்ட.
0: ரஜினி முருகன் படத்துல இருந்து பாடல்
1: என்ன சொல்லுவா மேடம்? ஒரு வார்த்தை
0: சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: நீ வந்து இங்க ராமநாதபுரம் பெரிய கம்மாயில வந்து பெரிய கம்மாயம்மா, அந்த கம்மாயில வந்து கம்மா தண்ணி வத்தினாவே வெள்ளரிக்கா பாவக்க போடுறோம், ரொம்ப ஃபேமஸா இருக்கு வெள்ளரிக்கா பாவக்கனா.
0: உங்க ஊர்ல வந்து வெள்ளரிக்கா பாவக்க வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு சொல்றீங்க ருசியில. சரி, எனக்கு அந்தமைக்கு நன்றி. எந்த பாடல்னாலும் கொடுத்துடலாமா ரஜினி முருகன்ல?
1: கொடுக்கலாம் கொடுக்கலாம்.
0: எனக்கு அந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது நீங்கள் கேட்ட திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் இப்போது 8:23 ஆயிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு. நேயர்களும் ரொம்ப அருமையான பாடல்களா தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததா யார் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
1: மதுரை வானொலிக்கும் எங்கள் ராமநாதபுரம் வரும் ராமேஸ்வரம் அன்படைக்கும் உங்களுக்கும் காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: கொஞ்சம் அருமையான பாட்டு, வேலையில்லா பட்டதாரி படத்துல இருந்து அம்மா அம்மா சாங் கொடுத்துருங்கம்மா.
0: கட்டாயமா கேட்டுலாமா பாடல?
1: நன்றி.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்க. இதோ வருகிறது பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேரம் 8:30 PM. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு வேணுமா? இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் பலம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
5: சகோதரிக்கு இனிய காலை வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி தேவசம் பேசுறேன். இன்றைய அனைவரும் நலமா மேடம்?
4: பன்மலையில் அனைவரும் நலமா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
5: தக்கலை படத்துல இருந்து முத்தமலை சாங்
4: கேட்டுலாமா பாடல?
5: ஓகே மேடம், தேங்க்ஸ்.
4: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது பாடல் தி குரலில்.

0: நேரம் 8:35. பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களின் விருப்பப்பால் கேட்க நேர்கள் அழைக்கலாம். ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மட்டும் அழைக்கலாம். 0452 என்ற முதலின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணிலும் மற்றும் ஒரு எண்ணாக 25 30 171. நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரத்திலிருந்து
0: பேசுறேன். நன்றி. இதோ வருகிறது நீங்கள் கேட்ட பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாளர்கள் கேட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். இப்போது இணைப்பில் வரும் நேயர் யார்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம். காலை வணக்கம். ராமநாதுல இருந்து
1: சொல்லுங்கயா, என்ன பாடல் கொடுக்கலாம்? கேட்டலாமா பாட்ட?
2: கேட்டலாம்.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது பாடல்.

ஜூட்டுக்குன்னா அந்த சூட்டுக்குன்னா வந்தரு டூட்டுக்குன்னா இப்படி ஜூட்டு அந்த சூட்டுக்குன்னா வந்தரு டூட்டு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நிமிடம் 27 நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிறைவான நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
2: இனிய வணக்கம். இனிய இரவு காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். ஏ இவ்வளவு தடுமாற்றம் காலையிலேயே, சொல்லுங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: பாடல் கொடுக்கலாம்?
2: படம் சேதுபதியில இருந்து கொஞ்சம் பேசுற வேணா. விரும்பிய பாடலை விரும்பிய நேயருக்கு வழங்கும் உங்கள் இருவருக்கும்
1: நன்றிங்கய்யா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது நீங்கள் கேட்ட பாடல்.

0: பாடலோடு நிறைவு பெறுகிறது பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு. இதுவரை பொறியியல் தொழில்நுட்ப உதவி மணிகண்டன். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேயர்களே. நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஐயா, உங்க பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். தொடர்ந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கலை அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார். நம்ம உடம்பில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்லை. அதனால் கேட்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் 7 வார்த்தைகள், அவ்வளவுதான். அப்படி 7 வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காக தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறதில்ல. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க, நம்ம உடம்பில் கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாயை மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சை அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு வந்து மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பு.

0: விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரி தான் சார், காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி. அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோ மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக 26 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு மத்திய அரசின் உறுதிமொழிகளை ஏற்று போராட்டத்தை கைவிட்டுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் கூறியுள்ளார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஈரோடு மாவட்டம் தாளுவாடி மலைப்பகுதியிலிருந்து வெளியேறி கிராமப்பகுதியில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டியுள்ளது. தமிழகத்தில் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் மூட் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னாலுமே நம்ம உடனே வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடலாம் அப்படின்னும் ஏதாவது ஒரு இனிப்புகள் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம் இல்லைங்க. ஆனால் பாருங்களேன், நமக்கு உடம்புக்கு வந்து இந்த பாகக்காய் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, யாராவது யோசிச்சிருக்கோமா? ஏன் நம்ம வந்து பாகக்காய் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறத, கசப்பு அப்படிங்கிறது எப்படி உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி தான் பல நேரங்களில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களோ நமக்கு பிடிச்சவங்களோ ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதை நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் அப்புறமா பாகக்காய் எப்படி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தருது அப்படிங்கிறமோ அதே மாதிரி தான் அவங்களுடைய வேர்ட்ஸுங்கிற விஷயத்தோட இன்னைக்கு நம்ம டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா.
2: கண்ணே, ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
3: தொட்டுக்கிட்டா
2: பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்க நீ.

9:08 ஆயிட்டிருக்க வேலையில் ட்ரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை கேட்டுகிட்டே இருக்கோம். நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 என்ன சொல்லுங்களேன், என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவன் வெளியே போகிறவங்க யாராக இருந்தாலுமே எல்லாத்துக்கும் வேணுங்கிறது பார்த்து பார்த்து பண்ணுவோங்க. ஆனால் நம்மளை நம்ம பார்த்துப்போமா, சரியாக நமக்கு வேணுங்கிற விஷயங்களை பண்ணிப்போமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான் இல்லை, கொஞ்சம் டவுட்லாம் இல்லைம்மா, நிறையாவே டவுட்டாக தான் இருந்துட்டுருக்கு. நம்மளை பாதுகாத்துக்கவும் நமக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கவும் எங்கே டைம் இருக்குது அப்படின்னு தான் யோசிப்போம். பட் கண்டிப்பாக நம்மளை நாம் பார்த்துக்கணும், நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சர்வதேச சுய பாதுகாப்பு தினம் அப்படின்னு ஒரு தினம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னைக்கு நாளான இன்னைக்கு ஃப்ரைடே 24th July இல்லையா, இந்த டே தான் வந்துட்டு சர்வதேச சுய பாதுகாப்பு தினமாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் யாருக்காக என்ன விஷயம் பண்ணாலும் சரி, கொஞ்சோண்டு நமக்காக அக்கறையும் நம்ம நாமளே எடுத்துக்கலாம். அப்போ தான் நாமளும் ஹெல்த்தியாக இருக்க முடியும், நம்மளுடைய மனசும் பயங்கர ஆரோக்கியமாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க?

9:14 நிமிடம் ஆயிட்டு இருக்க வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 அண்ட் இன்னைக்கு வந்துட்டு வேளாண் உட்கட்டமைப்பு நிதி, அதை பத்தி அக்ரிகல்ச்சர் அப்படி அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒருத்தரைன்னு சொல்லிடலாம்ல, வேளாண் துறை இல்லாம ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம பிஎம் ஸ்கீம்ல வேளாண் உட்கட்டமைப்பு நிதி, அதுல வந்து விளைபொருட்களை வந்து மதிப்பு கூட்டி அதிகமான லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில தான் ஒரு தொழிலுமே நம்ம செய்வோம். அதை தாண்டி விவசாயத்தில் அது அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த மாதிரியான நம்பிக்கையும் எல்லாத்துக்குமே அதிகமாக தேவை அண்ட் இருக்கும் செய்யுது இல்லையா. ஸோ அதுக்காகவும் சரி, அதே போல் நவீன சேமிப்பு கிடங்கு அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகளுக்கும் சரி, அரசு வேளாண் உட்கட்டமைப்பு நிதி இதை வந்து இந்த திட்டத்தில் கீழே வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து செயல்படுத்திட்டும் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு 2 கோடி வரைக்குமே வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் அது எதுவும் இல்லாமல் கடன் எல்லாமே கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம வாங்க கடனுக்கு 3% வட்டி மானியமும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படிங்கிற விஷயம், அதாவது இந்த சலுகைகள் அப்படிங்கறது எல்லாமே 2020-21 அங்கிருந்து தொடங்கி 2032-33 வரைக்குமே வந்து இந்த திட்டம் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது. ஸோ இது எது மாதிரியான துறைகளுக்கெல்லாம் தராங்க அப்படின்னு இருக்கணும் இல்லையா. வேளாண் துறையிலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அப்ப எதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான மானியம் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் இதை வாங்கிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் இது எஃப்எம் ரெயின்போ 103.3 மதுரை எஃப்எம் அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9.

0: corpore.
1: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி.
4: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: சபாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உட்கட்டமைப்பு நிதியில வந்துட்டு நமக்கு சலுகைகள் இருக்கு, யாரெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இல்லையா? அந்த வகையில வந்துட்டு சேமிப்பு கிடங்கு வந்து அமைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அவங்களுக்கு. அதே மாதிரி அறுவடைக்கு அப்புறமா வந்து மேலாண்மை கட்டமைப்புக்கு தேவைப்படும் அப்படிங்கிறவங்க, மதிப்பு கூட்டு மையங்கள் இல்ல வேளாண் சந்தை உட்கட்டமைப்பு, இயற்கை இடுபொருள் உற்பத்தி நிலையம், நவீன துல்லியமான ஒரு பண்ணை கருவிகள் இதெல்லாமே வந்து வழங்குதல், இந்த மாதிரியான தொழில்களுக்கு எல்லாமே வந்து கடன் கொடுக்கறாங்க. சோ இந்த தகவல் இத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நாங்களும் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்தை கண்டிப்பா வந்து நீங்க பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா, இதை பத்தின மேலும் தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது வேளாண் உட்கட்டமைப்பு நிதி அப்படிங்கிறதுக்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் பக்கம் இருக்கு, நீங்க அதுல போய் இதை தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் இது எஃப்எம் ரெயின்போ 3.3 FM Rainbow Madurai and Rameshwaram FM Rainbow 100.9.
2: Danu mon kailu mon konne ma nya batu mon kani bebe Sili la parive malba dans les natis en amoué Oh mon sa yo yi sa va mi konne pa kan li ou arrive Oh ma gato mon bandian gong li wa don amoué lo bon lo mauvais
3: Alle alle alle alle talle talle talle talle ha alle ha talle ha alle talle alle talle

போகும்போது கூட பிடிச்சிட்டு போய் நம்ம வேலைகளெல்லாம் பிடிச்சிடலாம் சொல்லிட்டு அடுத்த பாட்டு வெயிட்டிஸ்ல இருக்கு கேட்டுட்டு வரலாம்.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: ஒன்பது மணி 40 நிமிடம் ஆயிற்றுக்கு வெளியில ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை கேட்டுட்டே இருக்கும். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9ல வெளியிலலாம் கிளம்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய செல்லக்குட்டியான வண்டிஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக டூ வீலர் ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க ஹெல்மெட் வியர் பண்ணுங்க. பின்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க, அதாவது டிராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்களுமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஃபோர் வீலர் ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே வந்துட்டு சல்வாருக்கு துப்பட்டா போடணும் இல்லையா, அந்த துப்பட்டாவை தோளில் போடணும் கேர்ள்ஸ். வீலில் போடக்கூடாது, வண்டி ஓட்டும் போது கண்டிப்பா சேஃபா அதையும் சேர்த்து வந்து பின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டு கேட்டுருவோம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேருமில்லை, கேட்டுக்கிட்டே இருக்கோம். மேசை இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஊருக்காக 4 வெண்கல பதக்கம், அதுக்கப்புறமா 7 வெள்ளி பதக்கம், 6 தங்க பதக்கம் எல்லாம் கிடைச்சிருக்கு. இன்னும்மா சொல்ற என்ன சொல்றேங்கிறீங்களா? ஏ சாமாங்க, நம்மளுடைய மதுரைக்கு வந்துட்டு மாநில நீச்சல் சங்கம் சார்பில் வந்து இந்த மாதம் 17-ல் இருந்து 19-ஆம் தேதி வரைக்கும் வந்து சப்ஜூனியர் மாநில நீச்சல் போட்டி எல்லாமே வந்து நடந்துச்சு நம்ம சென்னையில். அதில் வந்துட்டு நம்ம பசங்கள்லாம் இவ்வளோ அழகாக வந்து வெற்றி பெற்று இந்த மாதிரியான பதக்கங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 மதுரை எஃப்எம் அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டுகளும் சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய 11:00 ஷோருக்கு இல்லையா 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி இருக்கு. அந்த நிகழ்ச்சியில அலையோடு விளையாடு அலட்சியத்தோடு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீச்சல் பயிற்சியாளர் அக்ஷயா அவங்களோட நேர்முகம் இருக்கு, கண்டிப்பா கேளுங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாட்கள்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிய போகுது. உங்களுடைய இன்னைக்கு தொடக்கம் அப்படிங்கறது வந்துட்டு நிச்சயமா இன்னைக்கான வெற்றியாகவும் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அந்த கான்பிடன்ஸை மட்டும் லூஸ் பண்ணிடாம எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பரா பக்காவா பிளான் பண்ணி பண்ணுங்க. எல்லாம் பெஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் அன்னவியா.
3: அடி ராக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

0: இனி தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்தி கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக 26 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு மத்திய அரசின் உறுதிமொழிகளை ஏற்று போராட்டத்தை கைவிட்டுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ உருவாக்கிய குஷா ஏவுகணை வெற்றிகரமான சோதிக்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹேல் கூறியுள்ளார். வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து வெளியேறிய கிராம பகுதியில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2160 ரூபாய் குறைந்து 1,05,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டியுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 10:34. இனிய காலை வணக்கம் நேர்களே. நம்மள் பலருக்கு மிகவும் பிடித்த விடயங்களில் ஒன்றுனா பயணம் செய்வது. பல இடங்களை சுற்றி பார்ப்பது, கண்ணுக்கு குளிர்ச்சியான கருத்தில் பதியும் வண்ணம் பல இடங்கள், அங்கு கிடைக்கக்கூடிய உணவுகள், காலநிலைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படியான பயணங்களில் அரிதாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒன்றை பற்றி தான் இன்று பேச போகிறோம். என் விருப்பம் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல்களோடு நீ கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்பருவம் நிகழ்ச்சியில கப்பல் பற்றிய சில விடயங்களையும் அவற்றில் மேற்கொள்ளப்படும் பயணம் பற்றியும் பேசிட்டு இருக்கோம். கப்பல் பயணம் என்பது ரொம்பவே அரிதாக நாம் போகக்கூடியது. ஜிபிஎஸ் இல்லாத காலத்தில் மாலுமிகள் நட்சத்திரங்கள், சூரியன் மற்றும் சந்திரனின் நிலைகளை வைத்து திசையை கண்டறிந்து பயணப்பட்டனர். ஆனால் இப்போ நவீன கப்பல்களில் செயற்கைக்கோள் வழிகாட்டி, தானியங்கி இயக்க அமைப்புகள் மற்றும் வானிலையை கண்காணிக்கும் வசதிகள்னு பல கப்பல் பயணங்களை பாதுகாப்பானதாக மாற்றியிருக்குன்னு சொல்லலாம்.

நேரம் 10:17. கப்பல் பற்றிய தகவல்கள் தான் பேசிட்டு இருக்கோம். இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியில கப்பல்கள் மூழ்காமல் மிதப்பதற்கு காரணம் அவற்றின் வடிவமைப்பு மட்டும் இல்லைங்க. கப்பலோட மொத்த அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவாக இருக்க மாதிரி தான் கப்பல்கள் எல்லாமே கட்டப்படுது.

கப்பல் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். கப்பல் பயணங்கள் அப்படின்னோடனே நம்மளால் க்ரூஸ் பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. க்ரூஸ் கப்பல்கள் உள்ளேயே உணவகம், நீச்சல் குளம், திரையரங்கு, விளையாட்டு மைதானம், மருத்துவமனைன்னு எல்லாமே, அது கிட்டத்தட்ட ஒரு குட்டி நகரம்னே சொல்லலாங்க. அந்த மாதிரி எல்லா வசதிகளோடுமே இருக்குது. அந்த குட்டி நகரமை மிதக்கும் நகரம்னு கூட சொல்லுவாங்க. கடல் காற்று ஒத்துக்காதுன்னு சொல்கிறவங்க கூட பயணம் செய்யலாம்னு சொல்லப்படுது இந்த பெரிய க்ரூஸ் கப்பல்களில். உலகம் முழுவதும் சுற்றக்கூடிய சில சொகுசு கப்பல்கள் 100 நாட்கள் வரை பயணம் பண்ணுமாம். கேட்கும்போதே செம த்ரில்லிங்காக இருக்குல்ல, 100 நாட்கள் கப்பல் பயணம் அப்படின்னா.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-ல என் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. கப்பல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஐகான் ஆஃப் த சீஸ் என்கிற கப்பல் தான் இப்போதைய உலகின் மிகப்பெரிய சொகுசு பயணிகள் கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் சுமார் 1000 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் பயணம் செய்யும் அளவு பெரியதுங்க. சுற்றுலாக்கு மட்டும் இல்லைங்க, ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய உலகில் எவ்வளவு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறாங்களோ அதில் மொத்தம் சுமார் 80-90% வந்து கடல் வழியாக தான் இந்த கப்பல்கள் மூலமாக தான் நடக்குது. என் விருப்பம் நிகழ்ச்சியில் கப்பல் பற்றிய சில விஷயங்களையும் அந்த சுற்றுலா பற்றிய தகவல்களையும் மற்றும் என் விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க நம்பி அதே நம்பிக்கையோட நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேயர்களே.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி இசை தூ

31 நிமிடம் ஆயிற்றுக்க வேலையில ஒரு பட பாடல்கள் நம்ம கேட்க போறோம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பட பாடல்கள்ல என்ன படம் பத்தின விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு படம் தான் பார்க்க போறோம். 1996 டைரக்டர் சங்கருடைய இயக்கத்துல வெளியான இந்தியன் படம். அந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். ஸோ இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருப்பாரு.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு.

0: பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு, புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஒரு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி இருக்கு. அலையோடு விளையாடு அலட்சியத்தோடு அல்ல, நீச்சல் பயிற்சியாளர் அக்ஷயா அவர்களுடனான நேர்முகம் இருக்கு. கண்டிப்பா கேட்டு மகளுங்க நேர்களே, இப்ப அடுத்ததா பாடல் நமக்காக பச்சை கிளிகள் தோளோட கேட்டு இருக்கோமா.

45 நிமிடம் ஆயிட்டு இருக்க வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம் ஒருபட பாடல்கள். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9. ஸோ நம்ம இந்தியன் படத்துக்காக பாடல் கேட்டுட்டே இருக்கோம். இந்த படத்துல ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட 3 அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ தேசிய அவார்ட் அப்படிங்கறது வந்து அப்ப இந்த படம் வந்த அந்த இயர்ல 1996 அப்படிங்கும் பொழுது 3 அவார்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இல்லை. ஸோ இந்த படத்துக்காக வந்துட்டு அந்த அவார்ட் வந்திருக்கு. எந்தெந்த துறைக்காக அந்த அவார்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.

மணி 51 நிமிடம் ஆயிற்றுக்கு வெளியில் ஒருபட பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். எங்களை இன்னைக்கு 12:02 சிமக்கல் பேச்சியம்மன் கோவிலிருந்து நேரலை நிகழ்ச்சி இருக்கு, கண்டிப்பாக கேட்டு ரசிங்க. அண்ட் தொடர்ந்து இப்போ 11:02 வந்து கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி இருக்கு. அலையோடு விளையாடு, அலட்சியத்தோடு அல்ல. நீச்சல் பயிற்சியாளர் அக்ஷயா அவங்களுடனான நேர்முகம் உடன் உரையாடுறாங்க கேஷோபனா. கண்டிப்பாக நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்றுக்கலாம். 2530-1170 அல்லது 2530-1701 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா 04-52 அப்படிங்கிற நண்பையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஒருபட பாடல்களில் இந்தியன் படம் அந்த பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த படம் வந்துட்டு 3 அவார்டு வாங்குச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. சிறந்த நடிகர்கள், அதே மாதிரி சிறந்த கலை இயக்கியம், அதே போல் சிறந்த ஸ்பெஷல் எபிசோட், அதாவது நம்ம நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இருப்போம் இல்லையா, சிறந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து 3 தேசிய விருதுகள் வந்து வாங்கின படம் தான் இந்தியன் படம். அந்த படத்திலிருந்து பாடல்கள்லாம் நம்ம கேட்டுட்டோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்துட்டு உங்களுக்காக ஒரு பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது, அதை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம நாளைக்கு காலையில் வந்து ஒருபட பாடல்கள் கேட்கலாம், 10:30 மணிக்கு வேறொரு படத்தோட. மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்பும் தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னான

0: அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.
1: நேரம் 11 இனி செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திடர்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக 26 உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் மத்திய அரசின் உறுதிமொழிகளை ஏற்று போராட்டத்தை கைவிட்டுள்ளார். நீட் உள்ளிட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO உருவாக்கிய குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. தாம்பரம் தென்காசி இடையே வரும் 30 முதல் அடுத்த மாதம் 15 வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு செல்லும். மறுமார்க்கத்தில் இம்மாதம் 31 முதல் அடுத்த மாதம் 31 வரை தென்காசியிலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 உயிரிழந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் குறுவை பருவ தோட்டக்கலை பயிர் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திரு மணீஷ் நரவனரே கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து வெளியேறி கிராமப்பகுதியில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2,160 ரூபாய் குறைந்து 1,05,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $100 தாண்டியுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பதினோரு மணி 3 நிமிடம் ஆயிற்றுக்கு வெளியில கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அலையோடு விளையாடு அலட்சியத்தோடு அல்ல நீச்சல் பயிற்சியாளர் அக்ஷயா அவர்களுடனான நேர்முகம் உடன் உரையாடுறாங்க கே சோபனா.
3: வணக்கம் நேர்களே. வணக்கம் நேர்களே. கடல், ஆறு, குளம், நீச்சல் குளம், அது மட்டுமா? நாம் சிறு வயதிலேயே குழந்தையாக இருக்கும்போதே குழாயில் ஒழுகும் நீரை கண்டால் கூட

0: கால்கள் தத்தி தத்தி சென்று அந்த நீரில் விளையாடத் தோணும். அந்த அளவுக்கு தண்ணீரை பார்த்தாலே நம் மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அல்லவா? ஆனால் அதே தண்ணீரை அலட்சியமாக அழுகினால் அது உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடும். அந்த மாதிரி தண்ணீரில் ஏற்படும் ஆபத்தான விளைவுகளை எடுத்துக்கூறும் விளைவாக, எடுத்துக்கூடும் விழிப்புணர்வாக இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு அலையோடு விளையாடு, அலட்சியத்தோடு அல்ல. ஏன்னா நீச்சல் என்பது ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, அது ஒரு உயிர்காக்கும் திறமையும் கூட. இன்று இந்த நீச்சல் திறமையின் முக்கியமான விஷயங்களை நம்மோடு பகிர காத்திருக்கிறார் நீச்சல் பயிற்சியாளர் SB அக்ஷயா அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
1: என் பெயர் அக்ஷயா. நான் ஸ்விம்மிங் கோச்சாக திருப்பாலையில் உள்ள ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பணியாற்றி வருகிறேன். எனக்கு சிறு வயதிலிருந்தே ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டியே ஸ்விம்மிங்க்கு எல்லாருமே எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறதுக்காண்டியே எல்லாரும் கற்றுக்கிறதுக்காண்டியே நான் இதை இந்த துறையில் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன்.
0: ரொம்ப அருமையான துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதாவது இந்த துறையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திருப்தி என்ன?
1: எல்லாருக்குமே நம்ம ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கறதுனால அதுவே நம்ம பார்க்குறப்ப ரொம்ப இது மகிழ்ச்சியாக இருக்கும். தெரியாதவங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காண்டியே நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும்.
0: சரி, இப்போது நீச்சல் அப்படின்னு சொல்லும்போது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன?
1: நீச்சல் வந்து நம்ம நீச்சல் வந்து கற்றுக்க வேணும். ஏன்னா
0: இது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு முக்கியத்துவமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: நம்ம வாழ்க்கையில் இது வந்து ஒரு முக்கியமான இதுதான், அவசியம் இது வந்து. ஏன்னா இப்போ நம்ம குளத்துலேயோ நீர்நிலைகளோ எங்கேயோ நம்ம ஸ்விம் பண்ண போனோன்னா நம்ம கற்றுக்கிட்டோன்னா இதை வந்து நம்ம கான்ஃபிடண்ட்டாக போய் ஸ்விம் பண்ணலாம். ஏன்னா நம்மளே நம்ம காப்பாற்றிக்கக்கூடிய அவசியம் வந்து இதில் கட்டாயம். ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் இந்த ஒரு நீச்சல்.
0: சரி, நீச்சல் அப்படின்னு சொல்லும்போது இதில் அந்த ஒரு வகை மட்டும்தான் இருக்கா? இதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப், அதாவது எத்தனை வெரைட்டி இருக்குது?
1: இதில் 4 வகை இருக்குது. நம்ம அடிப்படையாக கற்றுக்க வேண்டியது ஃப்ரீ ஸ்டைல். இது வந்து நம்ம கண்டிப்பான முறையில் கற்றுக்க வேணும். இது போக பேக் ஸ்ட்ரோக், பிரஸ்ட் ஸ்ட்ரோக், ஃப்ரீ ஸ்டைல், இது வந்து நம்ம காம்படிஷன் லெவலில் நம்ம கற்றுக்கக்கூடியது.
0: இப்போது நீங்கள் சொன்னீங்க 4 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து ஒருத்தவங்க கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கால அவகாசம் அவங்களுக்கு தேவைப்படும்?
1: மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ் ஆகும் மேம். கரெக்டாக கற்றுக்கணும்னா 3 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ். ஃப்ரீ ஸ்டைல்னால் நம்ம 15 டேஸ்லேயே கற்றுக்கலாம். எல்லாருமே சின்ன பிள்ளைங்களும் பெரியவங்களும் எல்லாருமே 15 டேஸ்லேயே கற்றுக்கலாம்.
0: இந்த சரி, இதில் 6 மாத காலம் மட்டுமே போதுமா?
1: கண்டிப்பாக போதும் மேம்.
0: இந்த 6 மாதம் காலத்துலேயே வந்தால் ஒருத்தவங்க வந்து காம்படிஷன்லாம் போக
1: ரெடி பண்ணலாம். கண்டிப்பான முறையில் ரெடி பண்ணலாம். அவங்க வந்து மார்னிங் ஈவினிங் ப்ராக்டிஸ் வந்தால் மட்டும் போதும். அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்க வந்து இந்த 4 ஸ்ட்ரோக்கும் கற்றுக்கிட்டு காம்படிஷன் லெவலில் ரெடி பண்ணலாம்.
0: இந்த உள்நீச்சல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது இப்போ நீங்கள் சொல்கிறதுல எந்த டைப்பில் வரும்?
1: உள்நீச்சல் வந்து எல்லா டைப்லேயுமே வரும். அது வந்து மெயின் பாயிண்ட் கிடையாது. அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ஸ்டைலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த உள்நீச்சல் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: சரி, இப்போது நீங்கள் வந்து எந்த வயசுலேருந்து எந்த வயதினருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க?
1: நான் அபோவ் 5 இயர்ஸ்லேருந்தே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனியாக மார்னிங் சொல்லி கொடுக்குறோம், உமன்ஸ்க்கு தனியாக சொல்லி கொடுக்குறோம், அப்புறம் மறுபடியும் அதை அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
0: சரி, யார் வந்து இதில் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
1: சின்ன பசங்க தான் ரொம்ப ஆர்வமாக கற்றுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம் இருக்காது. என்னொன்று, நம்ம சொல்லி கொடுக்க கொடுக்க அவங்க அந்த ஸ்டெப்பை இது பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெரியவங்களுக்குனா இப்போ நான் அவங்க வந்து தண்ணியை கண்டோடனே ரொம்ப பயம் இருக்கும். ஐயோ, நம்ம பண்ணிடுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்னு ரொம்ப பயம் இருக்கும். ஆனால் அந்த சின்ன பசங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கும். ஐயோ, கற்றுக்கணும். இன்னொரு பையன் கிட்டே இருக்கும்போது ஐயோ, அவனோட நம்ம நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வமே அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். டக்குன்னு கற்றுக்குவாங்க, சீக்கிரம் கற்றுக்குவாங்க.
0: ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம, நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்திலே, நம்ம ஒரு சின்ன குழாயில் உழுகிற தண்ணியை கூட நம்ம வந்து எப்படியாவது அந்த குட்டி குழந்தையாக இருக்கும்போது எப்படியாவது தத்தி தத்தியாவது போய் அந்த தண்ணியில் போய் விளையாடுவோம். ஸோ அதனால நினைக்கிறீங்களா அந்த தண்ணியில் பார்த்த உடனே வந்து அதில் அவ்வளோ ஆர்வமாக கற்றுக்கிறதுக்கு காரணம்?
1: கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தண்ணி ஃபஸ்ட்டு அது எப்படி இருக்கோ என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது. அவங்க அது வந்து ஒரு ஜாலியாக எடுத்து பண்ணுவாங்க. உள்ளே போனோடனே டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உள்ளே போவாங்க, உள்ளே போய் தண்ணிக்குள்ளே போய் முங்கிட்டு வருவாங்க. ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அதனாலேயே அவங்க வந்து அதை ஈஸியாக கற்றுக்குவாங்க.
0: சரி, இப்போ வந்து இதில் நீங்கள் 6 மாத காலத்துக்குள்ளே வந்து ஒருத்தவங்க நல்லா ஸ்விம் பண்ண கற்றுக்கலான்னு சொன்னீங்க.
1: ஆமாம்.
0: அப்போ அதில் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அதாவது அந்த ப்ரீத் கண்ட்ரோல் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கும்?
1: ப்ரீத் கண்ட்ரோல் வந்து பண்ணதான் மேம் ப்ரீத் கண்ட்ரோல் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எடுத்த உடனே ப்ரீத் கண்ட்ரோல் யாருக்குமே இருக்காது. அது அவங்க கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் மேக்ஸிமம் ஒரு

0: தேர்ட்டி ஒரு 10 to 5 minutes அவங்க ப்ரீத் கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: சரி, இப்போ வந்து கற்றுக்க வர்றவங்க வந்து எதில் யார் வந்து ரொம்ப ஆர்வமாக சீக்கிரமே கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ஆண் பெண் இந்த மாதிரி யாரும் பாய்ஸா கேர்ள்ஸா அந்த மாதிரி இல்லை இல்லையா?
0: கேர்ள்ஸும் பாய்ஸும் ரெண்டு பேருமே கற்றுப்பாங்க. மெயினாக கற்றுக்கிறது வந்து பசங்க தான், ஏன்னா பசங்களுக்கு எப்போவுமே பயம் இருக்காது. இன்னொன்று, பொண்ணுங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக கற்றுப்பாங்க.
1: இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண் நீச்சல் பயிற்சியாளர் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உங்ககிட்ட வந்து பெண்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா?
0: கண்டிப்பாக.
1: இப்போ நீங்கள் வந்து அப்படி இருக்கனால நீங்கள் எத்தனை பேத்துக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க பெண்களுக்குன்னு பார்த்தா?
0: பெண்களுக்கு ஒரு 100 மேலே சொல்லி கொடுத்துருக்கோம் மேம். பெண்கள் வந்து பயப்படுவாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க, ஆனால் அந்த நம்ம பயத்தை போக்கி போக்கி சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அதை விட ஈஸியாக வேறு எதுவுமே கிடையாது. அது எல்லாமே நம்ம பயிற்சியாளர் கையில் தான் இருக்குது.
1: சரி, டெய்லி நீங்கள் இந்த இதை ரொட்டீனாக நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்குற மாதிரி தானே இருக்கும்?
0: ஆமாம், டெய்லி மேம்.
1: உங்களுக்கு என்னைக்காவது போர் அடிச்சிருக்கா?
0: இல்லை மேம், கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் இதை வந்து பிடிச்சி தான் பண்ணுறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து அப்படி ஒரு போரிங் இதே கிடையாது.
1: சரி, இப்போது வந்து நமக்கான ஒரு சின்ன இடைவெளிக்கான நேரம் வந்துருச்சு, விளம்பர இடைவெளிக்கு. மீண்டும் இணைவோம், அதுவரை பொறுத்திருங்கள் நேர்களே.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: and create Ayushman card. For more information, call 1-4-555.
1: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
2: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते टीबी रोगी व परिजन को पोषण जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार
3: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है आपको जानकर हैरानी होगी हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं
1: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள் மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள் GRT Jewelers சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்
5: நேரம் 11:20 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 இது கண்ணாடி மாளிகை கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு அலையோடு விளையாடு அலட்சியத்தோடு அல்ல ஆஹா என்ன ஒரு அருமையான தலைப்பு இந்த தலைப்புல நீரில் நம் கவனக்குறைவால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் நீச்சல் பயிற்சியாளர் SB அக்ஷயா அவர்கள் நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25:30-170 மற்றும் 25:30-171 என்ற எண்களிலும் வரலாம் 0452 என்ற இணைப்பு எண்ணை தொட்டு சரி இப்போ அக்ஷயா நீங்க வந்து நீச்சல் பயிற்சியாளர் இல்லையா இப்ப நீங்க வந்து அந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்கும் போது எத்தனை காம்படிஷன் வந்து நீங்க அட்டன் பண்ணீங்க
6: நாங்கள் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்டு நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கோம் ஆல் இண்டியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்து அங்கே போய் பண்ணது
5: இப்போது வந்து நேர் ஒருத்தவங்க வந்து இணைப்பில் காத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம்
7: வணக்கம் மேடம்
5: வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க
7: நான் சுஜாதா பேசுகிறேன்
5: சுஜாதா
7: ஆமா
5: ஆ கேளுங்க உங்களோட கேள்வி என்ன
7: அதாவது பிள்ளைங்கள நீச்சல் கேட்கணும் ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் பிள்ளைகளை கொண்டு அந்த காந்தி மிஸ் கிட்ட இருக்கிற இதுல சேர்க்கணும்னு நினைக்கிறது அது எத்தனை வயசுல இருந்து சேர்க்கலாம் 5 வயசுலயே சேர்க்கலாமா இல்ல அதுக்கு மேல உள்ள வயசுல போனாதான் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இது வருமா எப்படின்னு கேட்க சந்தேகம் தான்
5: சரி உங்களோட கேள்வி வந்து நீங்க இப்ப வானொலியில அதுக்கான பதில் வந்து கொடுப்பாங்க நீங்க வானொலியில கேட்டுக்கங்க
6: அபோவ் 5 இயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஒரு பயங்கிறதே இருக்காது அவங்க ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுவாங்க இன்னொன்று அவங்க அந்த பயிற்சியாளர்கிட்ட நீங்கள் நல்லா விசாரித்து கொஞ்சம் கேட்டு அவங்கள்ட்ட பொறுமையாக சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் சொன்னீங்கனாலே பசங்க ஜாலியாக கற்றுக்குவாங்க
5: சரி அதாவது எல்லாமே வந்து இது ரொம்ப ஜாலியாக கற்றுப்பாங்க ஜாலி ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறீங்க எத்தனை பேர் வந்து காம்படிஷனுக்கு வந்து நீங்கள் அனுப்பி வச்சுருக்கீங்க
6: மேக்ஸிமம் ஒரு 20-30 அபோவ் நாங்கள் அனுப்பியிருக்கோம் ஸ்டேட் எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க பசங்க பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அழுவாங்க அப்படின் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஜாலியாக அதை வந்து ரொம்ப பிடிச்சி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபீல்டை விட்டே போக வேணாம் இதிலே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அவங்க அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துடுவாங்க
5: சரி இப்போ வந்து நீங்கள் வந்து நீச்சல் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க நீச்சல்லாம் நிறைய பேத்துக்கு இப்போயுமே பயமாக தான் இருக்குது அந்த ஒரு பயம் வந்து எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க அந்த தண்ணீரை பார்த்தாலே ஒரு சிலருக்கு அதாவது தண்ணீரை பார்க்குறதுக்கு ஆசையாக தான் இருக்குது அதில் குளிக்கணும் அதில் போய் விளையாடணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்குது தண்ணீரை பார்த்தாலுமே ஒரு சிலருக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது அப்படி இருக்கிறவங்களால் நீச்சல் கற்றுக்க முடியுமா
6: கண்டிப்பாக நீச்சல் கற்றுக்க முடியும் அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலே கண்டிப்பாக முடியும் இன்னொன்று அவங்க பேசுகிற கோச் வந்து அவங்கள கொஞ்சம் ஜாலியாக எடுத்து பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால அவங்க பயத்தை போக்கி கண்டிப்பாக அவங்க ஸ்விம்மிங் கற்றுக்கலாம்
5: சரி ஓகே அப்போ எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்விம் அதாவது நீச்சல் கற்றுக்கலாம் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையாக நீங்கள் சொல்லி

0: கண்டிப்பாக நீங்கள் 15 days கற்றுக்கிட்டு தான் வெளியே போகலாம்.
1: ஓ 15 நாளில் கற்றுக்க,
0: 15 days நம்ம ஸ்விம்மிங் கற்றுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அந்த பயம் மட்டும் இல்லைனா நம்ம சீக்கிரமாகவே கற்றுக்கலாம்.
1: நீங்க இவ்வளவு உறுதியா சொல்லும் போது நாங்களுமே கத்துக்கலாம் போலயே. இணைப்பில் இன்னும் அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? காசிமாயன், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க?
2: அதாவது மேடம், வணக்கம் மேடம்.
1: சிறப்பு விருந்தினர் உங்களுக்கு.
2: அந்த தண்ணி சுழ்ச்சி சுழண்டு ஆத்து இல்ல, அந்த டயத்துல வந்து உள்ள தவறிட்டாங்கடா, அவங்க மூச்சு கட்டி தம்பு கட்டி உள்ள போயிருவாங்க. மூச்சு ஐயோ ஐயோண்டு அவங்கள தூக்குறதுக்கு போறவங்க தவுனாங்கடா, குடிய பிடிச்சி தூக்கணும், கொஞ்சம் மனசு தெம்பா உச்சினாப்புல குடிச்சிருக்கணும், இல்லைன்னா இவங்களும் போயிருவாங்க அவங்களும் போயிருவாங்க. அது ஒண்ணு. இந்த ஊர்ற ஆத்துல வந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு ஏதாவது ஒண்ணு கொண்டு போகணும்னா அந்த தண்ணி போற போக்கிலேயே நீந்து போயணும்னா போய் சேர்ந்துடலாம்.
1: சரி, இப்போ இதுக்கான பதில் சொல்லுங்க. அதாவது அந்த சுழல், தண்ணி சுழல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து ஒருத்தவங்க சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்றது தான் அவர் வந்து கேட்க ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன்.
0: காப்பாற்ற முடியும்னா நம்ம டக்குன்னு போய் நம்ம இதையும் கொடுத்து காப்பாற்ற முடியாது. அது அவங்களுக்கு சேஃப்டியான ப்ராசஸ், சேஃப்டியான திங்ஸ் நம்ம வச்சுக்கணும். இன்னொன்று கயிறு வச்சுக்கலாம், மிதக்கும் பொருள் எதா வச்சு நம்ம வேணால் கொடுத்து காப்பாற்றலாம். இப்போ நமக்கும் ஸ்விம்மிங் தெரியும், ஆனால் நம்ம உடனே போய் குதிக்கக்கூடாது, ஏன்னா அதில் என்ன ப்ராசஸ் இருக்குது, என்ன ஆழம் இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாது. அது நம்ம குதிச்சோன்னா நம்ம உயிருக்கும் அது ஆபத்து தான். இல்லைன்னா உயிர் காப்பாளரே அவங்க இதை உதவியை தேட வேணும், இல்லைன்னா நம்மகிட்ட மிதக்கும் பொருள் கயிறு ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணி நம்ம காப்பாற்றிக்கலாம்.
1: சரி, இப்போது நீச்சல் கற்றுக்கிட்டவங்க இல்லை தெரியாதவங்க வந்து கடல், ஆறு, அருவி, நீச்சல் குளம், இதில் எதில் எது வந்து பாதுகாப்பானது? தெரிஞ்சவங்களுக்கு எது பாதுகாப்பானது, தெரியாதவங்களுக்கும் எது பாதுகாப்பானது?
0: ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் ஸ்விம்மிங் பூலில் தான் நம்ம பண்ண வேணும். ஏன்னா தெரியாதவங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரி, நம்ம இது கற்றுக்கிட்டோம், இது கற்றுக்கிட்டோம், நம்ம வந்து அடுத்த குளத்தில் போய் பண்ணலாம், கடலில் போய் நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னு தெரியும். ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களுமே ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே குளத்தில் போய் அடித்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆழம் எவ்வளோ இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். எடுத்த உடனே நம்ம வந்து தெரியும், நம்ம வந்து ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாக வச்சு நம்ம பண்ணக்கூடாது. இதே தான் கடல்லையும். கடல்லையும் நமக்கு வந்து அலை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒன்றில் ஒருக்கா ஃபாஸ்ட்டாக வரும், ஒருக்கா ஸ்லோவாக வரும். அந்த அலை தெரியாமல் நம்ம போய் மாட்டிக்கிட்டோன்னா அதுலேருந்து பதட்டம் இல்லாமல் அந்த கரையோடு வராமல் அதுக்கு இணையாக வரணும். இவ்வளோதான்.
1: இப்போ கடற்கரைக்கு போகிறவங்க கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கடற்கரைக்கு போகிறவங்க அங்கே வந்து எப்படியும் அந்த சேஃப்டி ப்ராசஸ் வச்சுருப்பாங்க, பலகையில் எழுதி வச்சுருப்பாங்க, இன்றைக்கி நீங்கள் இங்கே பண்ணலாம், இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சோன்னா நம்ம வந்து கடற்கரையில் பண்ணலாம், சேஃப்டி ப்ராசஸோடு பண்ணலாம். அப்படி நமக்கு ஸ்விம்மிங் தெரிலனா நம்ம கடல்லேருந்து குளிச்சுட்டே வர மாதிரி தான் இருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம போய் நிற்கக்கூடாது.
1: இப்போது இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம். குறித்துறை
1: இப்போதானே நீங்க வந்துட்டு போனீங்க? ஒரு நேர் ஒரு முறை தான்.
3: இல்ல இல்ல, காசிமாயன் குறித்து பேசவே இல்ல. காலையில இருந்து என்ன ப்ரோக்ராம் இருந்தது இதான ஃபர்ஸ்ட்.
1: சரி சரி,
3: குறித்து காசிமாயன் இப்பதான் வரேன்.
1: இப்பதான் வரீங்களா? சரி, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க.
3: வணக்கம். சிறப்பு வணக்கம்.
0: வணக்கம் சார்.
3: அதாவது கிராமத்து ஸ்கூல் பிள்ளைங்க நேச்சுரலாவே அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும், ஆனா டேலண்டடு, ஆனால் அவங்க வந்து இந்த இன்டர்நேஷ்னல் நேஷனல் லெவலில் ப்ராக்டிஸ் அவங்களுக்கு இட வசதியெல்லாம் இல்லை. அவங்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்தா நல்லா இன்டர்நேஷ்னல் நேஷனல் லெவலில் கப்பு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு எப்படி வழிமுறைகள் சொல்லுவாங்க, எவ்வளோ ஃபீஸு, அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறீங்கன்றது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க.
0: கண்டிப்பாக.
1: அதாவது ஃபீஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு அகாடமிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதை தவிர நீங்கள் மற்றதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்கூல்லனா, இப்போ ஒரு ஸ்கூலில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும், நீங்கள் அங்கே தான் ஃபஸ்ட்டு சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே தான் ஸ்கூல் பொறுத்தளவுக்கு, ஏதாச்சும் அகாடமி பொறுத்தளவு அங்கேருந்தான் உங்களை காம்படிஷனுக்கு ரெடி பண்ணுவாங்க. ஒரு பயிற்சியாளர், அந்த பயிற்சியாளரை நீங்கள் நல்லா கொஞ்சம் பேசி எடுத்து இது பண்ணிட்டோன்னா கண்டிப்பான முறையில் அவங்க காம்படிஷனுக்கு போயிடலாம். இன்னொன்று, நம்ம கிராமத்தில் பண்ணக்கூடிய நீச்சல் கரெக்டு தான், அதில் கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. அந்த கரெக்ஷன்ஸு, அவங்க கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே தான் அதுக்கப்புறம் அவங்க காம்படிஷனுக்கு கொண்டு போகிற லெவலில் இது பண்ணும். அதனால் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் அடுத்த ஸ்கூலுக்கு எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும்

0: அகாடமியில் நீங்கள் கொண்டு ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கோச் உங்களை உங்கள் பசங்களை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க காம்படிஷனுக்கு.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு பதிலையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக நீச்சல் கற்றுக்கங்க. அதில் எந்த விதமான பயம் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கங்க அப்படின்றத வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கீங்க. சரி, இப்போ கடற்கரைக்கு போகிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இதில் வந்து சிவப்பு கொடி மஞ்சள் கொடி மாதிரி கடற்கரையில் இருக்கக்கூடிய கொடிகளுக்கு என்ன அர்த்தம்?
0: சிவப்பு கொடினா அது வந்து கடற்கரையில் ஸ்விம் பண்ணக்கூடாது, ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடல் அலை வந்து சீற்றம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் ஆபத்தும்பாங்க. மஞ்சள் கொடினா நமக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சுனா நம்ம பண்ணலாம், ரொம்ப பாதுகாப்பான முறையில் பண்ண வேண்டும், அந்த இதில் மஞ்சள் கொடி சொல்லுது.
1: இப்போது கடலில் வந்து நம்ம ஸ்விம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதோட அலையோட இதை பார்த்துட்டு தான் நம்ம போகணுமா?
0: கடல் அலையோட கடல் கரையோட வரக்கூடாது, வேகமாக வரக்கூடாது. கடலுக்கு இணையாக, கடற்கரை இணையாக நம்ம ஸ்விம் பண்ணி வந்தோம்னா நம்ம கரையில் கொண்டு வந்துடலாம். அந்த சுழல்லே நம்ம சுற்றிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
1: சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு திரும்பவும் மீண்டும் விடுவோம் நேர்களே.

0: நேரம் 11:35. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 மனித மனங்களின் பிம்பமான இது கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு அலையோடு விளையாடு, அலட்சியத்தோடு அல்ல. நேரலையில் விளக்கமளித்துக் கொண்டிருக்கிறார் நீச்சல் பயிற்சியாளர் SB அக்ஷயா அவர்கள். நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற எண்களிலும் வரலாம். 0452 என்ற இணைப்பு எண்ணை தொட்டு. சரி, இப்போ அக்ஷயா, இப்போ நீச்சல் பயிற்சிக்காக வர்றாங்க இல்லையா, அவங்க இந்த தப்பெல்லாம் வந்து, அதாவது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் இதுக்கெல்லாம் ரெடியாக வரணும் அப்படின்னு நீங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இந்த மாதிரி செய்யக்கூடாது.
1: பண்ணலாம்னா அவங்க வந்து தயாராக வரும்போது அதுக்கு முன்னாடி எந்த ஃபுட்டுமே ஹெவி ஃபுட் எடுத்துக்கக்கூடாது. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூஸ் எதுனாலுமே கொடுத்துக்கலாம். என்ன ஒன்று, பயப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. அவங்க வந்து பயம் அவசரப்பட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. வராங்க, பண்ணுறாங்க, நம்ம கோச் சொல்கிறத கேட்டு அவங்க பாட்டுக்கு பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும். சாப்பாடு ரொம்ப ஹெவியாக எடுத்துக்கக்கூடாது. ஹெவியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பண்ணப்போ வாய்க்குள்ளே கண்டிப்பாக தண்ணி போகும். அந்த டைமில் அவங்களுக்கு அதுவும் சாப்பாடும் இதாகும், தண்ணியும் போய் அவங்களுக்கு வாமிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஹெவி ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது.
0: இப்போது நீச்சல் வந்து உடம்புக்கு மட்டும் இல்லை, மனசுக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது நல்ல ஒரு உடற்பயிற்சின்னு கூட சொல்கிறாங்க. அதை நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வலியை கூட சரி பண்ணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒன்று சொல்லுங்கள்.
1: ஸ்விம்மிங் உடலுக்கு ஒரு நல்ல உடற்பயிற்சி. ஏன்னா இப்போ முதுகு வலி, கால் வலி, கை வலி, அந்த இதெல்லாம் பண்ணப்போ நமக்கு பாடி பயங்கர ரிலாக்ஸாக இருக்கும். மன அழுத்தத்தெலாம் எந்த இதுவுமே நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த தண்ணிக்குள்ளேயே போகிற மாதிரி, தண்ணிக்கு மேலேயே இருக்கிற மாதிரி தான் யோசிப்போம். மன அழுத்தத்தை ரொம்ப குறைக்கும், மனதுக்கு ரொம்ப அமைதியை கொடுத்து ரொம்ப ரிலாக்ஸாக, மைண்டை ரிலாக்ஸாக பண்ணி கொடுக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து மூட்டு வலி உள்ளவங்க, கை கால் வலி உள்ளவங்கெல்லாம் மேக்ஸிமம் வருவாங்க. ரொம்ப நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த இது பண்ணுறப்ப பாடி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதனால டாக்டர் சஜஷனோடையே நிறைய பேர் வந்திருக்காங்க.
0: இப்போ நீச்சல் கற்றுக்க முதல்ல ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெஷர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பீங்களா?
1: ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அது ஸ்விம்மிங் அந்த இதை நாங்கள் எடுக்கவே மாட்டோம். ஃபஸ்ட்டு அவங்கள வந்து ரொம்ப ஒரு கேம்ஸோடு தான் கொண்டு போகும். ஏன்னா நம்ம எடுத்தோடனே அதை கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கேம்ஸோடு கொடுத்து கோச் அவங்க கூட கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த பசங்களோட கோச் கண்டிப்பாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். போர்டு எல்லாமே, அவங்களுக்கு சேஃபாக இருக்கிறதுக்கு எல்லாமே திங்ஸ் கண்டிப்பான எல்லா ஸ்விம்மிங் பூல்லையும் இருக்கும்.
0: இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னீங்க 5 வயசுலேருந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்குறோம், 6 மாத குழந்தையிலேருந்தே வந்து கற்றுக் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் எப்படி? 8 மாத குழந்தை, 10 மாத குழந்தையெல்லாம் வந்து நடக்கவே இல்லை, ஆனால் வந்து நீச்சல் கற்றுக் கொடுக்குறாங்க.
1: அது இருக்குது. இங்கே வந்து மேக்ஸிமம் அந்த இது யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பயம் இருக்குது. ஃபாரின் அங்கே இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. என்ன ஒன்று, இங்கே வந்து பசங்க வந்து லைட்டாக ஒரு அழுதாலே பேரண்ட்ஸ் வந்து அதெல்லாம் தாங்கிக்க முடியல, அந்த ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு 5 அபோலருந்து தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3-4லாம் அவங்க இப்போ கோச்சுக்கு பையனாக இருந்தாலுமே விடுவாங்க. இப்போவே விட ஸ்டார்ட் பண்ணாதான் அவங்க அந்த இதில் ரொம்ப ஜாலியாக பண்ணுவாங்க. பயப்படாமல் இருக்கிறதுக்காண்டி அவங்க இதுவும் நடந்திருக்கு. ஆனால் மேக்ஸிமம் 5லேருந்து நம்ம கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் புரியும். இந்த இதை பண்ணோன்னா இது பண்ணணும், இதை வச்சு பண்ணோன்னா இதை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே புரியும். அதனால தான் அவங்களுக்கு 5 அபோலருந்து நம்ம கொடுக்குறோம்.
0: ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: மதுரை முனிச்சாலையிலிருந்து கமலாகிருஷ்ணன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கான கேள்வி.
2: விருந்தினர் அவர்களுக்கும் வணக்கம்மா.
0: வணக்கம்.

0: வணக்கம்மா. அதாவது இந்த குற்றாலீஸ்வரன் என்ற ஒரு சிறுவன் வந்து இங்கிலீஷ் கால்வாயை கடந்தாரு. மற்ற ஒரு சில பேர் இந்த இலங்கையிலிருந்து தனுஷ்கோடி வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த தூரத்தை வந்து எப்படி அந்த இடையில வந்து இந்த கலைப்புகள் எதுவும் வருமா, இல்லை எவ்வளவு தூரம் கணிச்சுதான் அதுல இறங்கணுமா என்றத தெரிஞ்சுக்கணுமா?
1: கண்டிப்பாக களைப்பு வரும் சார். அவங்க வந்து அதுக்கேற்ற ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ட்ரிங்க்ஸ் மீன்ஸ் அந்த ஷேக்கு வாட்ரு அது மட்டும்தான் கொடுப்பாங்க. இன்னொன்று, இவங்க இதுக்கு ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன கிலோமீட்டர் கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. சும்மா பண்ண முடியாது. ப்ராக்டிஸே அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நாளுக்கே 5 கிலோமீட்டர், ஒரு செக்ஷனுக்கே மார்னிங் செக்ஷனுக்கே 5 கிலோமீட்டர், ஈவினிங் செக்ஷனுக்கு 5 கிலோமீட்டர் அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அவங்களால அவ்வளோ இதாக இருக்கும். இன்னொன்று, கடலுக்கு உள்ளே வந்து சீற்றம் வந்து அதிகமாக இருக்காது, அங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நமக்கு அங்கே இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதோ அதே தான் அங்கேயும் நடக்கும். ரொம்ப ஈஸியாக அதை பண்ணலாம். அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. வாட்ரு ஃபுட்டுலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஃபுட்டு வந்து அந்த இதில் கிடையவே கிடையாது. வாட்ரு அந்த இது தான் கொடுத்துருப்பாங்க.
2: சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வெறும் வந்து ஜூஸ் அந்த மாதிரி தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் வந்து அவங்க வந்து குடித்தாங்க. குடிச்சிட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்களால டயர்டே இல்லாமல் வந்து அவங்களால நீச்சல் அடிக்க முடிஞ்சிச்சின்னு சொன்னீங்க. அப்போது சாப்பாடு, அதாவது வயிறு ஃபுல்லாக இருந்தால் நம்மளால் பண்ண முடியாதா?
1: கண்டிப்பாக பண்ண.
2: அப்போ எம்டி ஸ்டொமக்கில் தான் நம்ம நீச்சல் கற்றுக்கணுமா?
1: எம்டி ஸ்டொமக்னு சொல்ல முடியாது மேம். வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஜூஸுமே ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி இருக்கும். அதுவுமே நமக்கு வந்து ஒரு 2 சிப் அடித்தோன்னா நமக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி தான் இருக்கும். வயிறு ஃபுல் மீன்ஸ் நமக்கு ஓகே பண்ணிடலாம். அந்த தொண்டையில் கரகரன்னு இருக்கக்கூடாது, அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த இதே எடுக்கிறோம்.
2: ரொம்ப லைட் வெயிட்டான நம்ம சாப்பாடு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு
1: சொல்லி.
2: சரி, இப்போ வந்து அந்த உணவு அப்படின்றது வந்து அந்த லிக்விட் ஐட்டமாக மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும்.
1: கண்டிப்பாக.
2: ஆனால் நாங்கள் வந்து இந்த இதிலெல்லாம் பார்க்குறோம், ஒரு சிலர் வந்து குளிச்சுட்டு திரும்ப வர்றாங்க. குற்றாலமாகவே இருந்தாலுமே குளிச்சுட்டு வர்றாங்க, திரும்ப நல்லா ஹெவியாக சாப்பிட்றாங்க, திரும்ப குளிக்க போகிறாங்க.
1: அவங்க வந்து என்ஜாய்மெண்ட்டுக்குன்னு பண்ணுறாங்க. இது வந்து ப்ராக்டிஸ் செக்ஷன். அது வந்து அவங்க ஜாலியாக இருக்கணும், அவங்க எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ண மாட்டாங்க.
2: சரி, இப்போ இணைப்பில் அடுத்த நேர் காத்துட்ருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
2: சொல்லுங்க சார்.
3: மேம், நீச்சல் ஒரு விஷயம் கத்துக்கும் பொழுது சில ரொம்ப கோல்டு பாடியா இருக்கும் மேம், அவங்களுக்கு இந்த நீச்சல் அப்படிங்கறது முகந்ததாக இருக்குமா? அல்லது இந்த மாதிரியான சளி அந்த மாதிரியான சில அந்த வாட்டர் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கிறவங்க கத்துக்கணும்னு விருப்பம் இருக்கு, அவங்க என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் மெத்தட் அப்படிங்கறது எடுத்துக்கலாம், அது ஒண்ணும். ரெண்டாவது, பிகினர்ஸ் வந்து அந்த சில சமயம் மூக்குல தண்ணி போயிடும், காதுல தண்ணி போயிடும், அந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா? அது வந்து பயந்துகிட்டு நான் பின்னாடி போக மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம அடம் பிடிச்சு சொல்லுவாங்க, அந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுறது அஸ் அ பிகினர்ஸ்? அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மூக்குக்குள்ளே தண்ணி போகிறது, காதுக்குள்ளே தண்ணி போகிறது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அவங்க அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணிட்டாங்க, ஒரு 10 டேஸ் ஆர் 15 டேஸ் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்.
2: ரெண்டாவது வந்து அந்த காதில் தண்ணி, காதில் தண்ணி போகிறது.
1: காதில் தண்ணி அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அது வச்சாலுமே அது போக தான் செய்யும். ஒரு 15 மந்த் அவங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். மூக்குக்குள்ளே தண்ணி போகிறது அது வந்து கோச் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்துருவாங்க, அது அதுக்கப்புறம் ஒன்றுமே ஆகாது. காதுக்குள்ளே தண்ணி போகிறது அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
2: சரி, இப்போ வந்து மழை காலத்தில் வந்து ஆறு, குளம், அணை இந்த மாதிரி பகுதிகளில் வந்து மக்கள் வந்து போகிறாங்க இல்லையா? ஸோ அது வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவங்க கவனிக்க வேண்டியது என்ன?
1: ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து அலை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறது, நீரோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னொன்று, இது ஆழம் எவ்வளோ இருக்கும், ஆழம் அதிகமாக இருக்குமா எப்படி இருக்குன்னு தெரியாமல் இறங்குறது தான் அவங்களோட மெயின் ஒரு கான்செப்டே.
2: சரி, இப்போ இணைப்பில் அடுத்த நேர் கத்துட்ருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலம்பிலிருந்து
2: சொல்லுங்க சார், உங்களுக்கான கேள்வி என்னன்னு கேளுங்க. நம்ம விருந்தினர் காத்துட்டு இருக்காங்க.
4: ஆமா, வருஷத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி நம்மளுக்கு ஒரு பயன் கொடுக்குறாப்லயே வந்துருது. அதுக்கு அலாட் பண்றாப்ல இந்த நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு. அது மதுரை அப்ப 103.3, ராமேஸ்வரம் 100.9 செலக்ட் பண்ணி இந்த இதை கொடுத்தது மக்களுக்கு மெனி தேங்க்ஸ்.
2: மிக்க நன்றி சார்.
4: அந்த வகையில மேடம், கண்மாயில நீர்வீழ்ச்சிகள்ல, ஆறுகள்ல இந்த மாதிரி குளிக்கிறதுக்கும் கடல் நீர்ல கடல்ல குளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எந்த மாதிரி வித்தியாசம்டா? கடல் நீர்ல 2 மணி நேரம் நம்ம கேரளா, கோவளம், மீசா அந்த மாதிரி குளிச்சா கூட உடம்பு வழியே வர்றதில்லை.

0: ஆனா இந்த கண்மாய்களையும் நீர்வீழ்ச்சி ஆறுகள்ல குடிக்கும் போது என்ன செய்யுதுன்றா, ஒண்ணு ஜலதோஷம் முடிச்சுக்கிறது, இல்லாட்டி அதனால உடம்பு வழி எல்லாம் காய்ச்சல், எதுக்கு நீ அந்த தண்ணியில போய் கிடச்ச குளிச்ச கெட தண்ணியில அப்படின்றாங்க. அந்த மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னால கடல் நீர்ல குளிச்சா எந்த உடம்பு பெயினே கிடையாது. ஆனா 2 hours குளிக்கிறோம், நம்மளால எவ்வளவு நீந்த முடியுமோ நீந்துறோம், உள்மூச்சு போறோம், வெளிநீச்சு அடிக்கிறோம், எல்லாமே செய்யலாம், சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு 1/2 hour இந்த மாதிரி தேங்கி கிடக்கிற தண்ணியில ஆறுகள்ல குளிச்சா இந்த மாதிரி பிரச்சனை வந்துருது, காய்ச்சல் வந்துருது, உடல் உபாதைகள், ஜலதோஷம் அந்த மாதிரி வந்துருது. அப்படி நம்ம கடலுக்கும் கண்மாய் இந்த மாதிரி குள நீருங்களுக்கு குளிக்க போறதுனால நம்ம உடம்ப எந்த மாதிரியான ரெடி பண்ணிக்கிட்டு உள்ள போகணும், எந்த மாதிரி உணவு இல்லாட்டி ஒரு பயிற்சி எதுவும் பண்ணணுமா அப்படின்றதுக்காண்டி கேட்கறேன் மேடம், ப்ளீஸ்.
1: ஆனா இந்த நேர் கேட்டாங்க பாத்தீங்களா, இதுல வந்து எனக்குமே இதுல ஒரு டவுட் இருக்கு. நம்ம நீச்சல் இதுக்கு கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து தனியா ஒரு வார்ம் எக்ஸசைஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டு வரணுமா அப்படின்னு நானுமே ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்கேன்.
2: கண்டிப்பாக பண்ணலாம், ஸ்ட்ரெச்சிங் ஏதாச்சும் பண்ணலாம், ஹேண்டுக்கு லெக்குக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். இப்போ இவங்க கேட்டாங்களா, குளத்துலன்னா இப்போ தண்ணி வந்து அங்கே தேங்கியே இருக்கும், என்ன திங்ஸ் உள்ளே இருக்குது, என்ன கொசு வரலாம், எதாச்சும் வரலாம், எது என்ன இருக்குன்னு தெரியாது. அதில் வந்து நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் குளித்தாலுமே நம்ம விளையாட தான் செய்வோம், உடம்பொலி இருக்கதா செய்யும். என்ன ஒன்று, அங்கே வந்து தண்ணி எப்படி எந்த இதில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ நமக்கு வந்து காய்ச்சல் வரலாம், ஜலதோஷம் வரலாம், எதனால் வர வாய்ப்பு இருக்குது. இந்த கடல் தண்ணி வந்து நீரோட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும், அலை வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம வந்து அதில் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நமக்கு என்ஜாய்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம அதில் எவ்வளோ நேரம் குளித்தாலுமே அதில் நமக்கு வந்து எப்படியுமே உடம்பொலி வரவே வராது, ரொம்ப ஜாலியாக அந்த இதில் கொண்டு போன மாதிரி இருக்கும்.
1: ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம் நேர்களே.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 rupees அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 rupees தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: 11:52 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 இது கண்டாடி மாளிகை. கண்டாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு அலையோடு விளையாடு அலட்சியத்தோடு அல்ல. நேரலையில் விளக்கமளித்துக் கொண்டிருக்கிறார் நீச்சல் பயிற்சியாளர் SB அக்ஷயா அவர்கள். சரி, இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரியான ஆபத்தில் எல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அவங்க ரொம்ப அலட்சியமாக அதை வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு அருவி ஓடுதுன்னா அவங்க அந்த இடத்துல போய் நின்று எடுத்தால் தான் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அது வந்து நீரோட்டம் எப்படி போகுன்னு யாருக்குமே தெரியாது. ஒருக்கா ஸ்லோவாக போகலாம், ஒருக்கா ஃபாஸ்ட்டாக போகலாம். நம்மளுக்கு அங்கிட்டு அந்த இதில் நம்ம கீழே பண்ண விழுந்தாலுமே அதில் நம்ம பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. ஸோ அது வந்து அவங்க அலட்சியத்தாலும் அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம வந்து விழுந்தால் நம்ம வந்து எங்கேனாலும் போய் வந்துடலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்கும். அது வந்து தப்பு. அது அந்த அந்த ஒரு செயல் நம்ம பண்ணக்கூடாது.
0: அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் வர வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சமையல் வேணால் கற்றுக்கலாம், நீச்சல் கற்றுக்க முடியுமா அதில்?
1: கண்டிப்பாக முடியாது. கோச் இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து கற்றுக்க முடியும். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏற்கனவே பயம் இருக்கும், பண்ணிடுவோமா பண்ண மாட்டோமான் இருக்கும். கோச் இருந்தோம்னா அவங்க அந்த ஒரு நம்பிக்கையோடு அவங்க பண்ணுவாங்க. இது நம்ம வந்து கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ பார்த்தோன்னா அதில் வந்து நம்ம சரி இவ்வளோ இந்த கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம்.
0: இப்போ இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க.
2: சார்
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மதுரை கண்ணன் நெந்தல் வட்டாரம் சு போஸ். உங்கள் முன்பாக ஒரு சந்தேகம். இன்று தமிழக மக்களினுடைய பெண்களின் சராசரி உயரம் 5.5 அடி, ஆண்களின் சராசரி உயரம் 5.5 அடி. மொத்தத்தில் உயரம் கூட்டுவதற்காக 12-16 வயது வரை வாரம் ஒரு முறை நீச்சல் பயிற்சி எடுத்துக்கொண்டால் உயரத்தை கூட்ட முடியும், 6 அடி கூட வளர முடியும் என்று உடற்கல்வி ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இந்த கருத்து பொருத்தமானதுங்களா?
1: ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போது சின்ன பையன்னா அவங்க வந்து அந்த

0: அதுக்கேற்ற நம்ம ஒர்க் அவுட் ஏதாச்சும் பண்ணோம்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வளர்தா செய்வாங்க. இப்போது 18 வயசுக்கு மேலே சில பேர் சொல்லுவாங்க வளர முடியாது, அவங்க வளர்ச்சி அவ்வளோதான் ஆம்பாங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்க அந்த அந்த எக்ஸசைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இதில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும்.
1: இப்போ வந்து உடல் பருமனாக இருக்கிறவங்க வந்து நீச்சல் கற்றுக்கும்போது அவங்களுக்கு வந்து உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம்?
0: கண்டிப்பாக குறையும். அவங்க வந்து அந்த ஸ்விம் பண்ண பண்ண தான் அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்க பாடியில் அது காமிக்காது, அவங்க அவங்க போடுற ட்ரெஸ்ஸு அந்த இதில் தான் அவங்க உடல் எடை குறைஞ்சிருக்கா என்னன்னு காமிக்கும். கண்டிப்பாக ஆனால் கண்டிப்பாக உடல் எடை வந்து கண்டிப்பாக குறையும். அதில் வந்து நிறைய பேர் இது வந்து பண்ணியிருக்காங்க.
1: சரி, இப்போ நீச்சல் செய்கிறவங்க காலை நேரத்தில் பண்ணுறது நல்லதா, மாலை நேரத்தில் பண்ணுறது நல்லதா, இல்லை எந்த நேரமும் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த டைமில் பண்ணலாமா?
0: மத்தியானம் வந்து தவிர்க்கிறது நல்லது, 1 to 3 அதிலெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. மார்னிங் நம்ம பண்ணோன்னா நமக்கே கொஞ்சம் ஓவர் இப்படி டயர்டாக இருக்காது, ரொம்ப ஜாலியாக அந்த இது அந்த டே ஃபுல்லாக அப்படியே போயிடும், ஜாலியாக இருக்கும்.
1: சரி, இணைப்பில் ஒரு நேர் காத்துட்ருக்காங்க.

0: இப்போ ஒரு நீச்சல் பயிற்சியாளரா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை சம்பவங்கள் அல்லது நீங்கள் கேள்விப்பட்ட ஏதாவது ஒரு உண்மையான சம்பவம் ஏதாவது ஞாபகம் இருந்தால் எங்ககிட்ட பகிர்ந்துக்கங்க.
1: நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா, ஒரு பொண்ணு வந்து இப்படி தான் 25 மீட்டர் பூலில் ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கப்ப அவங்க பேரண்ட்டும் கிட்டே இருக்க தான் செஞ்சாங்க. பட் அந்த பிள்ளை என்னென்னா, தவறி ஸ்விம்மிங் தெரிஞ்ச மாதிரி கீழே விழுந்துருச்சு. விழுந்தோடனே அந்த பிள்ளை நல்ல நிறைய தண்ணி குடிச்சிருச்சு, யாரும் பார்க்கவும் இல்லை. திடீர்னு பார்க்குறப்ப அந்த பொண்ணு அங்கே மிதந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு கோச் எல்லாருமே கூப்பிட்டு பார்த்து அந்த பொண்ணை படுக்க வச்சு லைட்டாக ஒரு புஷ் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஆனால் ஹார்ட் பீட்லாம் ஓகே இருந்துட்டு தான் இருந்துச்சு. புஷ் கொடுத்தாங்க, அந்த பிள்ளை ஓகே பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. டக்குன்னு அந்த ஏர் அந்த பொண்ணுக்கு கிடைக்கல. கிடச்ச உடனே அந்த பிள்ளை டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த தண்ணியெல்லாம் டக்குன்னு வாமிட் பண்ணிருச்சு. அதோடு அது நார்மலாக அப்படியே இருந்து.
0: ஓகே, இப்போது நிகழ்ச்சியின் நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இப்போது நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நீச்சல் வந்து நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். அது வந்து ஒரு விளையாட்டுன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அது வந்து நம்மளே நம்மளை காப்பாற்றிக்க கொள்கிற வாழ்க்கை திறனாக வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே நீச்சல் கற்றுக்க வேண்டிய அவசியம்னு சொல்கிறேன் நான்.
0: ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆம் நேர்களே, அலையோடு விளையாடுங்கள், ஆனால் அலட்சியத்தோடு அல்ல. அதாவது, ஒரு நிமிட கவனக்குறைவு கூட ஒரு ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத இழப்பாக மாறிவிடலாம் என்பதை நினைவில் கொண்டு, இதுவரை நீச்சல் என்பது ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, உயிரை காக்கும் ஒரு திறமை என்பதையும், தண்ணீரை ரசிக்கலாம், அலட்சியத்தோடு அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதை தெளிவாக புரிய வைத்த நீச்சல் பயிற்சியாளர் SB அக்ஷயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது சோபனா.
2: நேர்களே, இதுவரை கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் அலையோடு விளையாடு அலட்சியத்தோடு அல்ல நீச்சல் பயிற்சியாளர் அக்ஷயா அவர்களுடனான நேர்முகம் கேட்டோம்.

0: தோத்தாலும் ஜெயிச்சாலும்
1: ஏய் ஏய் இசைய முறுக்கே

0: 12 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட்டு
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீட் உள்ளிட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO உருவாக்கிய குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. தாம்பரம் தென்காசி இடையே வரும் 30 தேதி முதல் அடுத்த மாதம் 15 தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த ரயில் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும். மறுமார்க்கத்தில் இம்மாதம் 31 தேதி முதல் அடுத்த மாதம் 31 தேதி வரை தென்காசியிலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் குறுவை பருவ தோட்டக்கலை பயிர் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திரு மணீஷ் நரணுவரே கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து வெளியேறி கிராமப்பகுதியில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து 1,05,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு 100 டாலரை தாண்டியுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மஸ்கட்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷையும் மகளிர் பிரிவில் கஜகஸ்தானையும் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இப்போது சிம்மக்கல் பேச்சியம்மன் கோவிலிருந்து நேரலை கேட்க போறோம். நமக்காக அங்க நம்மளுடைய தொகுப்பாளர்கள் காத்துட்டு இருக்காங்க. களத்துல யார் யார் போயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி, அணுவுக்குள் அணுவும் நீ, அண்டங்கள் அனைத்தும் நீ, ஆளுகின்ற அரசியும் நீ, விண்ணும் மண்ணும் நீ, விசாரிக்கும் ஒளியும் நீ, கரும்புக்குள் சுவையும் நீ, கருமையின் எல்லையும் நீ, அகிலம் அனைத்தும் அன்னையே, அடியேன்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: அணைகிறோம் நேர்களே.
1: வணக்கம் வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி. அணுவுக்குள் அணுவும் நீ, அண்டங்கள் அனைத்தும் நீ, ஆளுகின்ற அரசியும் நீ, விண்ணும் மண்ணும் நீ, விசாரிக்கும் ஒளியும் நீ, கரும்புக்குள் சுவையும் நீ, கருணைக்குள் எல்லையும் நீ, அகிலம் அனைத்தும் நீ. அந்த அன்னையை அடிபணிந்து வணங்குகிறோம். அப்படி அற்புதமான ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம். எத்தனையோ மாதங்கள் இருந்தாலும் நவராத்திரியில 9 நாளும் அம்பிகை வழிபட்டாலும் ஆடி மாதம் என்று சொன்னாலே சிறப்பான ஒரு மாதம். அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை. இந்த வருடம் வந்து வெள்ளிக்கிழமையிலேயே ஆடி ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதல் சிறப்பு. இன்னைக்கு 2வது வெள்ளிக்கிழமை, மங்களகரமான நாள். அதாவது பெண்கள் பூவும் மஞ்சளும் பொட்டும் பார்க்கும் பொழுது அஷ்டலட்சுமி, அந்த அத்தனை மகாலட்சுமி, சரஸ்வதி, பராசக்தின்னு அத்தனை உருவங்களையும் நேரில் பார்த்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது ஆலயத்தில் தான். அப்படிப்பட்ட ஆலயத்துலதான் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, மதுரை சிம்மக்கள் படித்துறையில இருக்கக்கூடிய பேச்சியம்மன் ஆலயத்துல இருந்து இன்னைக்கு ஆலய தரிசனம் சிறப்பு நேரலை. பொதுவா இந்த ஆலயத்தோட சிறப்புகள், இங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாவே வந்து பெண் வழிபாடு, கன்னி வழிபாடு அப்படின்னாலே அது ஆதி முன்னோர் காலத்துல இருந்தே இருக்கு. பெண்களை தெய்வமா வழிபட்ட வழக்கம் முன்னோர்கள் மட்டும் இல்ல, பழங்காலத்துல ரிக்வேதத்துல கூட இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தாய் வழிபாட, தாயவே கடவுளாகவும் வழிபட்டது உண்டு. இதுல நிறைய புராணங்கள்ல, மார்க்கண்டேய புராணத்திலையும் சரி, காளிதாசனின் குமார சம்பவத்திலையும் சரி, தேவி பாகவதத்திலையும் சரி, கன்னிமார்கள் வழிபாடு அப்படின்றது தனி வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட அந்த பெண்ணை, தன் இன்பத்தை கருவாக்கி உயிரை இந்த உலகுக்கு தரக்கூடிய பெண்ணை தாயாக நாம் வழிபடக்கூடிய அப்படிப்பட்ட மகாசக்தியாக இந்த ஆடி மாதத்தை சிறப்பிக்கும் வகையில இந்த திரு பெண் வழிபாடு, அதுக்கப்புறம் காவல் தெய்வ வழிபாடு, பரம்பரை குடும்பத்துல வந்து சின்ன

0: பெண்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நினைவாக அதுக்கப்புறம் காவல் தெய்வமாக பெண்ணை வழிபடக்கூடிய முறை, அதுவும் தாண்டி சின்ன சின்ன கோவில்கள்ல இருக்கக்கூடிய அந்த குல தெய்வங்கள் அப்படின்னு பெண் வழிபாடு அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம்னா ஒரு பெரிய லிஸ்ட். அப்படிப்பட்ட வழிபாடுகள்ல இந்த அம்பிகை வழிபாடு ஆடி மாசத்துல ஒவ்வொரு ஆலயங்கள்லயும், இன்னைக்கு நாங்க நிக்கக்கூடிய இந்த சிம்மக்கள் படித்துறையில இருக்கக்கூடிய பேச்சியம்மன் ஆலயத்துல அவ்வளவு கூட்டம் உள்ள நுழையவே முடியல. அப்படி சிறப்பான இந்த தரிசனத்தை பத்தி நம்ம இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆலயத்துல பேச்சியம்மன் அப்படின்னாலே பேச்சுக்கு அதிபதி, பொதுவாக ஆயர்கலை 64 தரக்கூடிய சரஸ்வதியோட மறு உருவம் தான் பேச்சியம்மன். பொதுவா வந்து கிராமங்கள்ல கிராம வழிபாடுகள்ல அம்மனை வந்து பேச்சியம்மன் ராக்காயம்மன் அப்படின்னு சிறு தெய்வ வழிபாடுகள் உண்டு. அப்படிப்பட்ட வழிபாடுகள்ல ஒரு அம்மனாக இங்க நின்ற கோலத்துல பார்க்கும் பொழுதே அப்படியே கம்பீரமாக வலது கையில அப்படியே சூளத்தை ஏந்தி அப்படியே மாலைகள் அணிந்து மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தப்பட்ட, அதாவது பட்டுல அவ்வளவு அருமையா கண் அப்படியே பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு வித பரவசத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். நின்ற கோலத்துல அருப்பு அளித்துக் கொண்டிருக்காங்க. இந்த ஆலயத்துல வரக்கூடியவங்க எல்லாருமே கையில வந்து எலுமிச்சை பழத்தோடையும், இங்க இன்னும் நிறைய தெய்வங்கள், அதாவது நிறைய தெய்வங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 5 தலை நாகத்தோட இருக்கக்கூடிய நாகம் மிக சிறப்பு, வெள்ளி கவசத்தோட பார்க்கும் பொழுதே அப்படியே நமக்கு மெய் சிலுக்குது. உள்ள ஆலயத்துல கால் எடுத்து வைக்கும் பொழுதே அப்படியே மெய் சிலிர்க்கும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்க மஞ்சள் குங்குமம் பால் அபிஷேகம், அந்த நாகத்திற்கு வந்து பால் அபிஷேகம் செய்யறாங்க. அது வந்து சிறப்பானது. நிறைய திருமணங்கள் அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்றதுக்காகவும் இங்க நிறைய வழிபாடுகள் முறை நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த ஆலயத்துல வந்து மீனாட்சி சுக்கநாதர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவது பைரவர் ஆலயம் இருக்கு. அதையும் தாண்டி சப்து கன்னிமாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வராகியமே ரொம்ப சிறப்பா, இப்பதான் சமீபத்துல நேத்துதான் வந்து ஆஷாத நவராத்திரி நிறைவு நாள், அப்படிப்பட்ட வராகியம்மனை நேற்று ரொம்ப சிறப்பா வழிபட்டிருப்போம். அப்படிப்பட்ட நவ கிரகங்களோடு இங்க வந்து சப்த கன்னிமார்கள் இருக்காங்க, ஐயனா இருக்காங்க. குதிரை வாகனத்துல அப்படியே பார்க்கவே கம்பீரமா 2 குதிரையில மேல இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்த்து பரவசம் அடையக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னா இந்த படித்துறை பேச்சியம்மன் ஆலயம். தொடர்ந்து பேசுவார் பிரகாஷ்வர்.
1: தமிழ்நாட்டுல கிராம காவல் தெய்வமாகவும் சிறு தெய்வ வழிபாட்டுல மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் கருதப்படுறவங்க பேச்சியம்மன். பேச்சு பிளஸ் அம்மன், பேச்சியம்மன் அப்படின்னு சொல்லலாம். பேச்சு அல்லது வாக்குத்திறனை அளிப்பவள் என்பதால் இந்த பெயர் பெற்றது. சரஸ்வதி தேவியினுடைய அம்சம் அப்படின்னும் உக்கிர தெய்வமான காளியினுடைய அம்சமாகவும் பார்வதியினுடைய அம்சமாகவும் பலவாறாக கருதப்படுது. இவளை மருத்துவ தாய் அப்படின்னு கூட சொல்றாங்க. அரச குடும்பத்தில் ஒருத்தவருக்கு சுகப்பிரசவம் பார்க்க வந்த அம்மை, அதாவது மருத்துவச்சி அம்மையாக இருந்திருக்கிறாங்க. பேச்சியம்மன் குறித்த ஏதாவது கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நிறைய கோவில்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த கதைகள் உருவான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருமா சொல்றாங்க. பேச்சியம்மன் எவ்வாறு உருவாகுறாங்க, அதை பற்றிய விஷயங்களை நாமளும் தேடி பாக்குறப்ப பேச்சி தாயார் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய எப்படி சொல்றது, அவங்களுடைய பிறப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறப்ப, வல்லால மகாராஜன் அப்படின்ற ஒரு ஒரு அரசன் இருந்திருக்காரு பண்டைய காலத்துல. வல்லாளன் அப்படின்னு ஒரு கொடூரமான மன்னன் அப்படின்னு சொல்லலாம். அவர் ரொம்ப எப்படி சொன்னா கொடூரமா அந்த ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு. அவர் தேவர்கள் கிட்ட தன்னுடைய மக்களுக்காக அளவிட முடியாத துன்பங்களை வந்து செஞ்சு வராரு. அவனுக்கு நீண்ட காலமாக குழந்தையே இல்லாம இருந்திருக்கு. அப்போ இறைவன் கிட்ட என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கடும் தவம் வந்து இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்றும், ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனே மன்னனுடைய அழிவு தொடங்கும் அப்படின்னு அசரீதி வந்து கேட்குது. மன்னனுடைய மனைவி கர்ப்பமுற்றால் பிரசவ நேரம் நெருங்கிய போது மன்னன் ஒரு கொடூரமான நிபந்தனை வந்து விதிக்கிறாங்க. எனக்கு பிறக்கக்கூடிய இந்த குழந்தை ஒரு சொட்டு ரத்தம் கூட நிலத்துல சிந்தாம எந்தவித அழகை சத்தமும் கேட்காம பிறக்கணும் அப்படின்னு நிபந்தனை வைக்கிறாங்க. இதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதை மருத்துவச்சு என்ன பண்றாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. என்னடா இப்படி ஒரு நிபந்தனையை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஒழிஞ்சுக்கிறாங்க நாட்டுல. அப்ப உலகை காக்கும் மகிழாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பார்வதி தேவி ஒரு முதிய மருத்துவச்சி அந்த வேடத்துல வராங்க. பார்வதி தேவி தனது மாயத்தால ராணிக்கு எந்தவித ரத்த போக்கும் வழியும் இன்றி சுகப்பிரசவம் ஆகும்படி செய்றாங்க. குழந்தை பிறந்த கணமே வல்லால அரக்கன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பிஞ்சு குழந்தையை கொல்றதுக்கு துணிறார். அதை கண்டு சினமுற்ற தேவி தனது சாந்த சொரூபத்தை மாற்றி காளியாக பேச்சு என்ற உக்கிரமான பேரொளி வடிவத்தை எடுக்கிறாங்க. மன்னனை வீழ்த்தி அவனது வயிற்றை பிளந்து அவனது குடலை மாலையை அணிஞ்சு கொள்றாங்க. அரக்கனுடைய துர்சக்தியும் அசுர ரத்தமும் பூமியில படாதவாறு அவனை தனது மடியில கிடத்தி அழிக்கிறான். குழந்தையை பெற்று தந்த மருத்துவச்சியாக

தெய்வம், தீமையை அழித்து பேசிய தெய்வமாகவும் உருவெடுத்ததால மக்கள் இவரை பேச்சியம்மன் அப்படின்னு போற்றி வழிபட சொல்றாங்க. இதன் காரணமாக தான் பிரசவ காலத்துல தாய்மாரையும் பிறந்த குழந்தையும் சக்திகளிடமிருந்து, அதாவது துர்சக்தியிலிருந்து காக்குறதுக்காக இவங்களை வந்து வழிபாடு செய்யறாங்க. அதே போல் நாக்கு பிறலாம நல்வாக்கு அறிபவள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பேச்சியம்மனுக்கு உண்டு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பேச்சியம்மனை குறித்து நம்ம சொல்லிட்டே இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம் இன்னைக்கு பேச்சியம்மன் குறித்து. அதுக்குண்டாக அழகான ஒரு பக்தி பரவசம் மூட்டும் பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் எனக்குள்ளே.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறும்.

0: பாருங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 12:41 நொடிகளில் சிம்மக்கல் பேச்சியம்மன் கோவிலிருந்து நேரலை கேட்டுருக்கீங்க. நேரலில் இணைகிறோம் நேர்களை. மீண்டும்
3: சிம்மக்கல் படித்துறையில இருக்கக்கூடிய பேச்சியம்மன் ஆலயத்திலிருந்துதான் எனக்கு சிறப்பு நேரலை. ஆடி 2 வெள்ளி ரொம்ப சிறப்பா இங்க நிறைய கூட்டம். இந்த கூட்டங்களை வந்து ஒழுங்குபடுத்தி இந்த ஆலயத்துல வரவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவங்ககிட்டதான் பேச போறோம். அம்மா வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் சரஸ்வதி.
3: எங்க இருந்துமா
4: வந்து? பிறந்து வளர்ந்ததே பேச்சியம் படுத்துறேன்.
3: சொல்லுங்கம்மா, இந்த ஆலயம் சிறப்பு, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி?
4: இப்ப நாங்க கோயில்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நாகம்மா வந்து இதுக்கு முன்னால நிறைய படர்ந்து பெரிய நாகமா வறந்தது. இப்பதான் இந்த மாதிரி எடுத்து கட்டி கும்பாபிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி வந்தாங்க. அப்ப புத்து வர நிறைய இருக்கும். மேல ஏறிதான் முட்டைப்பாலெல்லாம் வைக்கணும். அப்ப வந்து வாழைப்பழத்தை உரிச்சுட்டு சிரட்டையில பால் ஊற்றி முட்டையை உடைச்சாம வைப்பாங்க. நான் சொல்றது 40-50-60 வருஷத்துக்கு மேல. அப்ப நான் பிற ஒரு 5 இருக்கு. எனக்கு பிறந்து வளர்ந்ததே இங்கதான். அதனால நாகம்மா வந்து ரொம்ப ஃபேமஸான நாகம்மா. என்ன வேண்டி இங்க வந்து முட்டைப்பாடு வைக்கிறமா கரெக்டா நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். பேசாதவங்களுக்கு பேச்ச வைப்பா. நீங்க சொல்லுங்க.
3: பேசிட்டு இருக்கும் போதே அவங்க வந்து ஒரு சிலிர்த்து, அந்த சிலிர்ப்பு வந்தது அம்மனுக்குரிய அந்த அருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே கண்ணீர் மருது அவங்க சொல்லக்கூடிய அருள் அவ்வளவு அருமையா இருந்தது. கண் கலங்கிட்டாங்க. சரி, அடுத்து உங்க அம்மா பேசலாமாமா? வணக்கம். உங்க பேசுறது
5: மாராணி.
3: நீங்க எந்த ஏரியாமா?
5: நாங்க தெற்காசல இருந்து வரோம் மேடம்.
3: சொல்லுங்கம்மா. அப்படியே வந்து அந்த சிவனை நேர்ல பார்த்த மாதிரி பட்டை போட்டு சாஸ்காரமா நமஸ்காரம் பண்ணலான்றது, அந்த மாதிரி மஞ்சள் புடவை உடுத்தி மங்களகரமா இருக்கக்கூடிய அற்புதமானது. சொல்லுங்க, இந்த ஆலயத்தோட சிறப்பு?
5: இங்க கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் முடியும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அப்புறம் எல்லா மக்களுக்கும் கைகால் தோத்த கொடுப்பா. அது ஒரு இது இருக்கு.
3: வேண்டுதல் நீங்க எதுவும் உங்களுக்கு?
5: எனக்கு கல்யாணம் முடியணும்னு அம்மா அப்பா வேண்டிக்கிட்டாங்க. பொங்கல் வைக்கிறோம்னு வேண்டி இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடிய பொங்கல் வச்சோம்.
3: ஒவ்வொரு வாரம் வாரம் வரீங்களா? எப்ப எல்லாம் வருவீங்க? என்ன சிறப்பு?
5: ஆட்டா எப்ப கூப்பிடுறாலும் இங்க வந்து பாத்துக்கிடுவேன்.
3: இன்னைக்கு வர வச்சிருக்கேன்.
5: ஆமா, இன்னைக்கு ஆட்டா அருள் கிடைச்சிருக்கு.
3: ரொம்ப நன்றிமா, நன்றிமா. எங்களையும் அப்படிதான் இந்த பேச்சியம்மன் வந்து இந்த ஆலயத்துல ஆடி வெள்ளி 2 வெள்ளி இங்கிருந்து நேரலை பண்ணணும் அப்படின்னு அருள் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ரொம்ப அற்புதமா இங்க இருக்கக்கூடிய நாகம் வந்து ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவா நாக வழிபாடு அப்படின்னாலே தனி வழிபாடு, நாக பஞ்சமி இந்த மாதிரி நிறைய சிறப்புகள், அதை பத்தி பேசணும்னா 1 மணி நேரமே பத்தாது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்துல பேச்சியம்மன் சொன்ன மாதிரி பேச்சுக்கு உரியவள், அதாவது ஒரு மனிதன் வந்து சகல கலைகளையும் வித்தகனா இருக்கணும் அப்படின்னு

0: அப்படின்னா அந்த சரஸ்வதியோட அருள் வேணும். அந்த நாவில் சரஸ்வதி குடியிருந்தால் மட்டும்தான் அவன சகல கலைகள் ஆயிரத்தி கலை 64ல எந்த ஒரு கலை ஒரு கலையில சிறப்பா விளங்கணும் அப்படின்னா கூட சரஸ்வதியோட கடைக்கண் பார்வை வேணும். அப்படி நல்ல சிறப்பாக பேசணும், தன்னோட குழந்தைகள் நல்லா வந்து சிறப்பா பேசணும், நல்லா படிக்கணும், இசையில வந்து அவங்க நல்லா சிறப்பா வரணும், இல்ல என்ன துறையில அவங்க சிறப்பா வரணும் அப்படின்னு நீங்க வேண்டி இந்த ஆலயத்திற்கு வந்தாலும் அது சிறப்பாக நடந்தேறும் அப்படின்னும் இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்றாங்க. அதை கேட்கும் பொழுதே மெய் சிலிருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த ஆலயம் சமீபத்துலதான் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பா நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேரு மாலைகள் வாங்கிட்டு வந்து அம்மனுக்கு வந்து சாத்தி வழிபடுறாங்க. அதே மாதிரி எலுமிச்சை மாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பொங்கல் வைத்து வழிபட்டு அந்த பொங்கலை இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பால், முட்டை, மஞ்சள், குங்குமம், பூக்கள், இந்த மாதிரி அவங்களுக்கு பார்க்கும் பொழுதே பிரம்மிப்பா இருக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாக இந்த பேச்சியம்மன், மதுரை சிம்மக்கல்ல இருக்கக்கூடிய பேச்சியம்மன் ரொம்ப சிறப்பு. மதுரையில இருக்கவங்க, இங்க சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடியவங்க, இல்ல வெளியூர்ல இருந்து கேட்கக்கூடியவங்க மதுரைக்கு ஒரு முறை வரணும் அப்படின்னா கண்டிப்பா சிம்மக்கல் பேச்சியம்மனை தரிசித்து போங்க. சிறப்பா பேசுறீங்க, அதுவும் குறிப்பா பேச்சு திறமையில ஜெயிக்காதவங்க இந்த உலகத்துல வந்து எல்லாத்திலையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. திறமையா பேசணும், அது மட்டும் இல்ல எல்லா கலைகளையும் சிறப்பா விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை தரிசனம் பண்ணலாம்.
1: கண்டிப்பா, அதாவது நம்ம ஆர்ஜிஎஸ் மேல கண்டிப்பா ஒரு நாளைக்கு மதுரை பேரு போல அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான், சிறப்பான கோவில் தான் பேச்சியம்மன். படித்துறையில அமைந்திருக்கக்கூடிய பேச்சியம்மன் கோவில் எனக்கு கூட இந்த ஒரு வாய்ப்பு முதல் முறையா கிடைச்சிருக்கு என்னுடைய லைஃப்ல அப்படின்னு சொல்ல ரொம்ப சூப்பரான அளவு அமைஞ்சிருக்கு இந்த கோவில். தமிழ்நாட்டுல பேச்சியம்மனுடைய வழிபாடு வந்து மிக சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். பேச்சியம்மன் வழிபாடு அப்படின்றது வெறும் புராண கதைகளோடு மட்டும் கிடையாதுங்க, தமிழகத்துல பல கிராமங்கள்ல மக்களுடைய வாழ்வியலோடு இணைந்த உண்மை சம்பவங்கள் பல நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது மதுரை மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் பேச்சியம்மன் வழிபாடு மிக முக்கியமானது, தீவிரமானது அப்படின்னு கூட சொல்லலாம். அழகர் கோவில்ல சித்திரை திருவிழாவின் போது கூட கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குறதுக்கு முன்னாடி பேச்சியம்மன் கோவிலை கடந்து செல்லக்கூடிய வழக்கம் இப்பயும் இருக்குது. அதே போல மதுரை நாயக்கர் ஆட்சியில கூட மகப்பேறு மருத்துவ வசதிகள் இல்லாத காலகட்டம், அப்போ பிரசவத்தின் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாய்சை இறக்குறத குறைக்கணும் அப்படின்றதுக்காக பேச்சியம்மனை வேண்டிக் கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. பிரசவம் நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னா நன்றி கடனா அம்மனுக்கு செல வைக்கிறது, கெடா வெட்டுறது, அப்புறம் இது மாதிரி நன்றி கடன் சொல்லக்கூடிய பழக்கம்லாம் அப்பவே இருந்திருக்கு. அதே போல அரச குடும்பம் முதல் சாதாரண மக்கள் வரை எல்லாருமே இந்த பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணாங்க. 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில மதுரை மேலூர் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய சாலை மற்றும் கால்வாய் பணிகளை மேற்கொள்றப்ப நடந்த ஒரு உண்மை சம்பவம். அப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேய அதிகாரி ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பெரிய மரத்தையும் அது கீழே கூடிய பேச்சியம்மன் திருவழிபாட்டு இடத்தையும் அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதை அமைக்கிறதுக்காக உத்தரவிடுறாரு. ஊர் மக்கள்லாம் எவ்வளவோ தடுத்து ஊட்டி கூட அந்த அதிகாரி கேட்காம மரத்தை கட்டுறாங்க. அப்ப தொழிலாளர்கள் வற்புறுத்தியோ சொல்றது கேட்காதனால என்ன பண்ற, கோடாரிகள்லாம் உடையுது. மறுநாளே அந்த ஆங்கில அதிகாரியுடைய மனைவிக்கு பாத்தீங்க அப்படின்னா கடுமையான பிரசவ வலி ஏற்பட்டு எந்த மருத்துவராலையும் குழந்தைய வெளியே எடுக்க முடியாம உயிருக்கு போராடியதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலைமையை உணர்ந்த உள்ளூர் மக்கள் அம்மனை அதாவது போய் வழிபட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, வேற வழி இருந்து அந்த அதிகாரியும் பேச்சு மரத்தடியில விளக்கேற்றி அந்த சில நிமிடங்கள் வந்து அந்த மனைவிக்காக வேண்டுறாங்க. அப்ப எந்தவித ஆபத்துமே இல்லாம சில நிமிடங்கள்ல அந்த மனைவிக்கு வந்து குழந்தை பிறக்குது. இது எல்லாமே யாருடைய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சியம்மனை அருளால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியும் வந்து ஏற்றுக்கொள்ளார். இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம விஷயங்கள் சம்பவங்கள் வந்து புராண கதைகள் மட்டும் கிடையாது, உண்மை சம்பவங்களாகவும் நடந்திருக்குது.
0: அணுவுக்குள் அணுவுமி அந்த சராசரங்கரும், அதாவது ஆதி பராசக்தியின் அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு குறை அப்படின்னா வீட்லயே ஏதாவது ஒண்ணு அப்படின்னா நேரடியா அப்பா கிட்ட போக மாட்டோம், அம்மா கிட்ட சொல்லி அம்மா மூலமா தான் அப்பா கிட்ட போய் நம்ம அந்த குறைகளை வந்து நிவர்த்தி செய்வோம். அப்படித்தான் சிவபெருமான் வந்து சூரியனாக இருந்தால் அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் நம்ம அதை வந்து உணர்றோம் அப்படின்னா அதான் சக்தி. அப்படிப்பட்ட சக்தியை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சகலங்களும் கிடைக்கும் அப்படின்றதுக்காகத்தான் அம்மன் வழிபாடு ரொம்ப சுலபமா ஈஸியா அம்மனை வழிபட்டுறோம். ஏன்னா வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் நம்ம கேட்ட உடனே வந்து அப்படியே மனம் இறங்கி கருணையோட நமக்கு செய்ய எப்படி அருள் புரியுறாங்களோ அத்தனை தாய்களுக்கும் அன்னையாக இருக்கக்கூடியவள் ஆதி பராசக்தி. அப்படிப்பட்டவளை வேண்டி நம்ம என்ன வேண்டி கேட்கிறோமோ கொடுக்க தயாராக இருக்கக்கூடியவள் தான் அப்படிப்பட்ட தாய். இன்னைக்கு வந்து நம்ம மதுரை பேச்சியம்மன் ஆலயத்துல இருந்துதான் பேசிட்டு இருக்கோம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று சக்திகள், அதுல ஒரு சக்தியா இருக்கக்கூடிய நம்ம சரஸ்வதியின் மறு உருவம் பேச்சியம்மன் அந்த ஆலயத்துல

0: வந்து பேசுறோம். இங்க ஒரு அம்மா வந்து இங்க இருக்கக்கூடிய அதாவது தொண்டர்கள் இறைவனை வழிபடுவதற்கு முன்பு இறைவனுக்கு தொண்டு செய்யறவங்க அதை விட அவங்கள வந்து நம்ம வழிபட்டாலே மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இங்க இருக்கக்கூடிய அம்மா வந்து இங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வேலைகள் பார்த்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி திருஞான சம்பந்தரை வந்து என் பணி என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னோட முதிய வயதுல கூட அற்புதமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் கௌரி.
0: அம்மா எத்தனை வயசு வாங்கிருக்கு?
1: எங்களுக்கு 60 வேணுமா.
0: என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க.
1: கூட்டுவோம், பாத்திரம் வளர்ப்போம், சாமி சாமியான சேவை செய்ய எந்த நேரம் சேவை செய்யும், எல்லா சாமியும் சிவனுக்கு நடக்கும், அண்ணாமலைக்கு நடக்கும், குருவருக்கு வைரவருக்கு எல்லாத்துக்கும் நடக்கும் வந்து பணி செய்யும்.
0: எத்தனை வருஷமா பணி?
1: நான் 20 வருஷமா பண்றேன்.
0: 20 வருஷமா இங்க இருக்கக்கூடிய ஆலயத்துல எல்லா சேவைகளும் பண்றீங்க. எங்க இருந்து வரீங்கம்மா?
1: இந்த பேச்சு மேம்படுத்த ரைஸ் மில்லு கிட்ட
0: பக்கத்துலதான் இருக்கீங்க?
1: பக்கத்துலதான் இருக்கும்.
0: சரிம்மா, இங்க வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு இல்லையா? இப்போ சிவன் இருக்காருன்னு கண்டிப்பா பிரதோஷம் நடக்கும், பைரவர் இருக்காரு காலபைரவர், அதே மாதிரி முருகன் இருக்காங்க, ஐயனர் இருக்காரு, ஐயப்பன் இருக்காரு, சொல்லிக்கிட்டே போக நாக பஞ்சமி மாதிரி நாகம் இருக்கு.
1: அம்மாவுக்கும் நடக்கும், முருகருக்கும் நடக்கும், அந்த திருத்திங்காவுக்கும் நடக்கும்.
0: திருத்திங்கா தேவி வேற இருக்காங்களா?
1: இருக்காருல்ல, நடக்கும்.
0: அது என்ன சிறப்புல செய்வோம்? என்ன நாள் மாசி?
1: அம்மாசி, தை அம்மாசி, ஆடி அம்மாசி சிறப்பா நடக்கும்.
0: பௌர்ணமி பூஜை நடக்கும்.
1: பௌர்ணமி பூஜை அதே அவர் இருந்தா நடக்கும். என்னாலும் மாறுவாதம் அப்ப இல்ல ஏதோ சிறப்பு நடக்கும்.
0: நிறைய சிறப்பு பூஜைகள் நடக்கும் பொழுது நீங்க நடக்கும்.
1: நாங்க இங்க வந்து வேலை வைப்போம், இந்த நேரம் வேலை வைப்போம்.
0: ரொம்ப சந்தோஷமா நீங்க பண்ணிட்டு?
1: நான் சந்தோஷமா தான் எந்த இன்னமும் இங்க வந்து பண்ணிப்பேன். காலையில பண்ணி இடையில வந்து வேலையை பார்த்துட்டு போவோம். நைட்டுக்கு பூஜா ஜாமான்லாம் விளக்குவோம்.
0: பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றிமா.
1: சரிமா,
0: நன்றி. அற்புதமா சொன்னாங்க. என்ன அமுதா அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க.
2: பேச முடியுமா என்ன? அதாவது அம்மனோட அழக பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அப்படியே நின்னுட்டேன். செண்பகவல்லியும் பிரகாஷ்ராஜும் அவங்களோட வரலாறு அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பக்தர்களுமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம கிட்ட வந்து ரொம்ப அழகா பகிர்ந்துட்டு இருக்காங்க. சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல ரொம்பவே ஆனந்தமா தாங்க இருக்கும். அதாவது அம்மனை பத்தி சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் போதாது, ஒரு மாசம் போதாது, ஒரு வருஷம் போதாது. எப்பவுமே வந்து அவளுடைய புகழை பாட பாட பாட நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே நல்லபடியா நம்முடைய நல் வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும், நல்ல வாழ்க்கைக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல இன்னைக்கு மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்முடைய பண்பலை மூலமா தேச்சி அம்மனின் அருளை பெறுவதற்காக எத்தனையோ நேயர்கள் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரொம்பவே ஆனந்தமா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்ப ஒரு பக்தை நமக்காக அந்த அம்மனோட அருளை சொல்ல காத்துட்டு இருக்காங்க. யாரு எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டறலாம். வணக்கம்,
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: ஹலோ,
0: உங்க பேர் எங்க இருந்து வரீங்கன்னு?
3: நான் கீரந்துறையில இருந்து வரேன். என் பேர் வீரம்மா. எனக்கு வயசு 65. எனக்கு 4 பசங்க இருக்காங்க, 3 பையன் 1 பொண்ணு. நான் இந்த பேச்சு அம்மனை நான் திருப்புள்ள இருந்தே கும்பிட்டுக்கிட்டு வரேன். நினைச்சது நிறைவேறும். என் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் லேட் ஆகும் போது இந்த அம்மனுக்கிட்டே 7 வாரம் 9 வாரம் விளக்கு போட்டிருக்கேன், நடத்தி கொடுத்துருக்கா. இந்த நாகம்மாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணி இந்த பொத்து பூவெல்லாம் வச்சு போனாலே கன்னி பெண்களுக்கோ கல்யாணம் ஆகாத பசங்களுக்கோ சீக்கிரம் கல்யாணம் திருமண தடை விலகும், நல்லபடியா இருக்கும். இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன்.
0: எப்பெல்லாம் வருவீங்கம்மா?
3: முக்கியமான வெள்ளிக்கிழமையில வருவோம். இந்த இது ஆடி மாசம் கண்டிப்பா வந்துருவேன். அப்புறம் எனக்கு வயசாயிடுச்சு, நடக்க முடியல, ரொம்ப தூரம் நடந்து வரணும். அதனால எனக்கு எப்ப தோதுபடுதோ இந்த அம்மா பாக்கணும்னு நினைக்கிறோம்னா வந்துருவேன். எல்லா அம்மனுக்குமே அதே மாதிரி.
0: ரொம்ப நன்றிமா, நன்றி.
2: நீங்க பாத்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாருமே வர்றாங்க, நல்ல அம்மனோட அருளை பத்தி பேசுறாங்க, அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை சொல்றாங்க. அதே நேரத்துல அவங்க சொல்ல சொல்ல சொல்ல அவங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரை தாங்க பார்க்க முடியுது. வெறும் கண்ணீர் இல்லைங்க, ஆனந்த கண்ணீர் தான். ஏன்னா இந்த அம்மன் அவ்வளவு அருள் பொழிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னே சொல்லலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன இந்த நேர்த்தி கடனுக்காக வந்திருக்கிறோம், நமக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை எல்லாமே நிவர்த்தி பண்ற விதமா அம்மன் வந்து பாக்குறதுக்கு ஆக்ரோஷமா இருந்தாலுமே அந்த அம்மனோட

0: மனசு பாத்தீங்கன்னா அப்படியே குழு குழு குழுக்குன்னு, அதாவது நம்ம பக்தர்களை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அருளை வாரி வழங்குற மாதிரி தாங்க அம்மன் வந்து அருள் பறிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகா அம்மனை வந்து பார்க்க முடியுது. இப்ப இன்னொரு பக்தை அம்மனோட அருளை அவங்களோட அனுபவங்களை சொல்ல வந்திருக்காங்க.
1: அதாவது மெய்மறந்து வணங்குவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த உலகத்துல வந்து குறை இல்லாத மனிதனே கிடையாது. யாருக்கோ ஏதோ ஒரு வகையில வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி அப்படி இருந்திருக்கலாமே இப்படி இருந்திருக்கலாமே, அந்த மாதிரி வேண்டுதல் வைக்கக்கூடிய இறைவனை மட்டும்தான் நம்ம இறைவனோட காலடியதான் வணங்கணும்.
0: கண்டிப்பா இந்த நேரத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். நிறைய பக்தர்கள் கிட்ட நம்ம வந்து பேசிட்டு தான் இருந்தோம், ஆனா ஒரு பக்தையால பேசவே முடியல. நான் வந்து குழந்தை இல்ல அப்படின்னு இந்த அம்மாட்ட வந்து நான் கெஞ்சினேன். 9 வாரம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா நான் 5வது வாரத்திலேயே நான் உண்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணுல வந்துச்சு கண்ணீர், ஆனந்த கண்ணீர். அதை பார்க்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் புள்ளச்சு போயிடுச்சுங்க.
1: கண்டிப்பா பேச்சியம்மன் ஆலயத்திற்கு வந்து நல்லா பேச்சு திறன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அம்மனை பத்தி சொல்லுங்கன்னே அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம அந்த கண்ணில இருந்து வரக்கூடிய கண்ணீர் தான் நமக்கு சமர்ப்பணம் சொல்லலாம். வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மாரியம்மாள்.
1: மாரியம்மாள், நீங்க வந்து இங்க இந்த நாகமயை பார்த்து அப்படியே கண் கலங்கி ஏதோ பயங்கர வேண்டுதல் சொல்ல வேண்டாம், ரொம்ப மெய்முருகி வணங்குறதா நாங்க பார்த்தோம், உங்க அனுபவங்களை சொல்லுங்க.
2: இல்ல, எங்க வீட்டுக்கு போன வாரம் வந்துருச்சு, என் கண்ணுலதான் பட்டுச்சு. என்னை பார்த்தோன்னே அது திரும்பிருச்சு, அது எனக்கு கண்ணில் காட்டிட்டு வர வச்சிருச்சுன்னு. ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன், நான் வராம விட்டுட்டேன் இடையில, வர வச்சிருச்சுன்னு. கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை அதை சொல்லிதான் மனசு கொஞ்சம் சீனி, பிள்ளைகளுக்காக வேண்டிட்டு பொண்ணுகளுக்கு மேரேஜுக்காக.
1: எங்க இருந்துமா வந்திருக்கீங்க?
2: நான் பைபாஸ் காலவாசம்
1: காலவாசல்ல இருந்து. சாதா மெய் வரைக்கும் உங்களை பார்க்கும் போதே எங்க கண் கலங்கிருச்சு, அவ்வளவு அருமையா நீங்க இறைவனை வந்து வேண்டி உங்க வீட்டுக்கு போன வாரம் வந்ததுனால நீங்க வந்து தரிசிக்கணும் அப்படின்னு வேண்டி
2: வர வச்சிருக்கு.
1: நன்றி மன்னன்.
2: அது பால் ஊத்தணும் வந்தா இன்னைக்கு ஊத்த முடியாதுட்டாங்க, செவ்வாய்க்கிழமை வந்து ஊத்திக்கிறோம்.
1: சரிம்மா, நன்றிமா, நன்றிமா. கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க. உண்மையா இங்க வந்து அந்த வெள்ளி கவசத்துல இந்த நாகம் பார்க்கும் பொழுதே நமக்கே கொஞ்சம் பிரமிப்பா ஒரு புல்லரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.
0: அதாவது பஞ்சமுக நாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நேர்ல வந்து நமக்கு காட்சி கொடுக்கற மாதிரிதான் வந்து இங்க தரிசனம் கொடுத்துட்டு இருக்காங்க நாகதேவதை. அது மட்டும் இல்லைங்க, பேச்சியம்மனை தவிர்த்து நாகதேவதை, சரஸ்வதி தேவி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், கால பைரவர், பிரத்யங்கரா தேவி, சப்த கன்னியர், வீரட்டானதேவர், ஐயனார், வீரபத்திரர் அப்படின்னு நிறைய தட்சிணாமூர்த்தி, லக்ஷ்மி, முருகன், ஐயப்பன், அனைத்து தெய்வங்களும் இங்க வந்து அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆடி மாசம் அப்படின்னாலே சிறப்பு தான், அதுவும் ஆடி வெள்ளி அப்படின்னா சொல்லவா வேணும். நம்ம மங்கையர் எல்லாமே மங்களகரமா கோயிலுக்கு வந்து அம்மனை பார்த்த மாதிரியே இருக்கு நேரில், எல்லாருமே அப்படி வந்து சாமியை வந்து வேண்டி கும்பிட்டுட்டு இருக்காங்க. எத்தனையோ பக்தர்கள் வந்து அவங்கவங்க வேண்டுதலை வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து அந்த அம்மா வந்து எந்த ஒரு குறைவு இல்லாம எல்லாருக்குமே அருள் புரிய காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு அழகா வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. வெள்ளி கவசத்துல அம்மனை பார்க்கும்போது அப்படியே நேரடியா வந்து காட்சி தர்ற மாதிரிதாங்க இருக்கு. நவகிரகம் ஒரு பக்கம், பெருமாள் ஒரு பக்கம், துர்கையம்மன் ஒரு பக்கம் அப்படின்னு சுத்தி சுத்தி சுத்தி வரும்போது அனைத்து தெய்வங்களோட ஆசீர்வாதமும் கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு. இப்போ ஒரு பக்தி பேச வந்திருக்காங்க, யாரு எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: தீபா.
1: எங்க இருந்துமா வந்திருக்கீங்க?
2: செல்லூர்.
1: செல்லூர்ல இருந்தா? சரி, ஆலயத்தோட சிறப்பு இன்னைக்கு நீங்க வர்றதுக்கு காரணம் அதை பத்தி சொல்லுங்க.
2: இது வந்து எங்களுக்கு ராகுதீர்த்தம் நடக்கிறதுனால நான் எப்பவுமே நாகம கோயிலுக்கு வருவோம். இங்கே நாங்க நாகதீர்த்தம் போவோம், அங்க போக முடியல, சாமி கனவுல வந்தனால சரி நம்ம ஆடி வேலி சிறப்புன்றனால வந்து பாக்கோம்.
1: யாரெல்லாம் வந்திருக்கீங்கம்மா?
2: நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்துடும்.
1: ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் போவீங்களா? இந்த ஆடி சிறப்பா வந்து
2: இந்த ஆடி மட்டும்தான் நான் வந்திருக்கேன், வர வச்சிருக்காங்க உங்களோட அனுகிரகம். கனவுல வந்து காமிச்சனால போகணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. போன வாரமே நாங்க பிளான் பண்ணோம், வர முடியல. சரி, இந்த வாரம் கண்டிப்பா போகணுன்றதுக்காக வந்து.
1: குறிப்பா இந்த ஆலயத்திற்கு நாகம் அவங்க இருக்கிறதுனால வந்திருக்கீங்க, அது போக வேற என்ன சிறப்பு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா?
2: நினைச்சது நடக்கும் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், நடந்திருக்கு. என்னோட மேரேஜ்க்கு முன்னாடி நான் இங்க வந்திருக்கேன், அந்த தாலி சரடை இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கட்டிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போனோம், நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால வச்சுட்டு போனோம், நல்லதுனா நடந்துச்சு.
1: வேண்டுதல் வச்சிருக்கீங்க?
2: இப்போ தம்பி மேரேஜுக்கு வேண்டுதல் வச்சிருக்கேன்.
1: சிறப்பா நடக்கும் அப்படின்னு அம்மன்
2: நடந்தா தம்பி வயசு தம்பியோட வரணும் வந்து கூப்பிட்டு போகணும்.
1: ரொம்ப நன்றி.

நன்றிமா, நன்றி. அற்புதம். அதாவது ஒருத்தர் தன்னோட வேண்டுதல் நம்மகிட்ட வச்சு அதை நிறைவேற்றிய சந்தோஷத்திலையும் வராங்க, வேண்டுதல் வைக்கிறதுக்காகவும் வராங்க. பொதுவா வந்து இந்த ஆலயத்துல நிறைய சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, பொதுவா அம்மனுக்கு என்ன மாதிரி நிறத்துல புடவை சாத்தினால் என்ன மாதிரியான வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, வீட்டுல வந்து நிறைய சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, அந்த மாதிரி வேண்டுதல் இருக்கிறவங்க அம்மனுக்கு மஞ்சள் நிற புடவை சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா வீட்டுல என்ன சுபகாரியம் நம்ம வேண்டி இருக்கோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு, எவ்வளவு வேலை போறோம் ஆனா ஒரு வேலை கூட நிரந்தரமா என்னால இருக்க முடியல, எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை, நம்பிக்கையான வேலை, பிடிச்சமான வேலை, அதுதான் என்ன வேலை பார்த்தாலும் நமக்கு பிடிச்சிருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நல்ல கல்வி அறிவு இருக்கணும், இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், அம்மன்கிட்ட என்ன வேண்டணும் அப்படின்னா பச்சை நிற புடவை சார்த்தி வேண்டணும் அப்படின்னா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுல வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், செல்வ செழிப்பு இருக்கணும், என்னதான் நம்ம வந்து பண வரவு செல்வம் எவ்வளவு இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒற்றுமையா இருந்தால்தான் மற்ற எல்லா செல்வங்களும் நம்மை தேடி வரும். அப்படிப்பட்ட நிலையான சந்தோஷம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா மாம்பழ நிற புடவை அம்மனுக்கு சார்த்தி வழிபட்டோம் அப்படின்னா சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரி, எல்லா செல்வங்களும் கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பா எதிரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அந்த எதிரி தொல்லை இல்லாமல் எதிரி வந்து பொடியாக்கி அவங்க சொல்ற விஷயங்கள் நம்மகிட்ட எடுபடாம போகணும் அப்படின்னா எதிரி தொல்லை நீங்கணும் அப்படின்னா சிவப்பு நிற புடவை அம்மனுக்கு சார்த்தி வழிபட்டோம் அப்படின்னா மிக சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே பெண்கள் பாத்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் அதுவும் இந்த ஆடி மாதம் பார்க்கும் திசையெங்கும் மஞ்சள் நிற புடவை சிவப்பு நிற புடவை தான் கட்டி வழிபடுவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை சிம்மக்கல் இருக்கக்கூடிய படுத்துற பேச்சியம்மன் ஆலயத்துல இருந்துதான் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை, அது மட்டும் இல்ல இங்க நிறைய சின்ன சின்ன ஆலயங்கள் இருக்கிறதுனால ஆலயத்திற்குள்ளேயே மூல விக்கிரகமா அம்மன் இருந்தாலும் நின்ற கோலத்துல அருள் பாலித்தாலும் அதை சுற்றி ஐயனார் இருக்காங்க ரெண்டு குதிரை வாகனத்தோட. அதுக்கப்புறமும் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் லிங்க வடிவாகவும் அம்பிகை வந்து மீனாட்சி நின்ற கோலத்திலையும் பச்சை நிற புடவை கட்டி அற்புதமா காட்சி தராங்க. அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா ஐயப்பன் இருக்காங்க, வராகி அம்மன், காலபைரவர்னு ஒவ்வொரு அம்மனுக்கும் சரி இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் சரி ஒவ்வொரு சிறப்புகள்ல சிறப்பான பூஜைகள் பயங்கர கூட்டத்தோட அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பக்தர்கள் வெள்ளம் வந்து கொண்டே இருக்கு, அவ்வளவு அருமையா சிறப்பா இருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேரம் 12:46 நொடிகள் ஆயிட்டிருக்கு. சிமக்கல் பேச்சியம்மன் கோவில் இருந்து நேரலிச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மீண்டும் இணைகிறோம் நேர்களின் நேரலையில்.
1: ஓம் சக்தி பராசக்தி. மதுரையிலேயே நிறைய ஆலயங்கள், அதாவது ஆலயம் அப்படின்னு சொன்னாலே அதிகமா இருக்கக்கூடியது மதுரை. எங்க திரும்பினாலும் முக்குக்கு முக்கு ஏதாவது ஒரு சின்ன சன்னதியாவது நம்ம வணங்கிட்டு போற அளவுக்கு இருக்கும். அப்படி மதுரையில மதுரை சிம்மக்கள் படித்துறையில இருக்கக்கூடிய பேச்சியம்மன் ஆலயத்துல இருந்து இன்னைக்கு 2வது வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பா வழிபாடு நடந்துட்டு இருக்கு. நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்ப நாங்க ஆலயத்துல இருந்து அதே வெளியில வந்து ரொம்ப ரொம்ப பிஸியா போ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவோட அந்த பிஸியான செடியில கூட ஒரு ரஜினிஷன் கிட்ட பேசுங்கம்மா அப்படின்னு அவங்ககிட்ட பேச கூப்பிட்டுருக்கோம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சாந்தி மீனாச்சந்திரம். என் பேரு எங்க மாமியார் மாமனார் காலத்துல இருந்து நாங்க இந்த கடை வச்சிருக்கோம். பூக்கடை, தேங்காய் பழம் எல்லாமே இருக்கு. பிள்ளை தொட்டில இருந்து எல்லா பூஜை பொருட்களும் எங்க கடையில இருக்கும். ஆடி வெள்ளி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா பெண்கள் வந்து ஆடி மாசம் விரும்பி வர்றது ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய், ஆடி மாசம் உள்ளாத 30 நாளுமே பெண்கள்லாம் ரொம்ப பக்தியாகவும் சாமியை கும்பிட வருவாங்க. இந்த பேச்சியம்மன் கோயில்ல வந்து நாகம்மா இருக்கு. அந்த நாகம்மா வந்து ரொம்ப விசேஷமான அம்மா. மேல அரிப்பு வந்து இல்ல இந்த ஸ்டோக் ப்ராப்ளம் சொல்றாங்க இல்லையா, நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி உள்ளவங்க கூட இங்க வந்து பால் முட்டை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு நான் கண்ட உண்மை வந்து ஒரு பையன் 6 வயசுல இருந்து நாகம்மாவுக்கு பால் முட்டை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு இப்ப எப்படி 20 வயசு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா நார்மல் ஆகி நல்லா காலேஜ் போறான் அந்த பையன். வாயில இருந்து எத்தியெல்லாம் ஒடுங்குவோம் சின்ன பிள்ளைகள். அப்படி வருவாங்க, அவங்க அம்மா கூட்டிட்டு வருவாங்க, நடக்கவே முடியாது, கை கால ஒரு மாதிரியா இருக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன் இந்த நாகம்மை. ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்பாங்க. நாகம்மா தான் இந்த இந்த கோயில்ல பேச்சியம்மனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நாகம்மா வந்து இங்க கணக்கெடுத்து அவங்க அவங்க கிட்ட போய் தான் முறையெல்லாம் குறையெல்லாம் முறையிடுவாங்க. அந்த அம்மாட சொல்லிட்டு போனாலே 10 ரூபா தான் பால் முட்டை எல்லாம் வச்சிருப்போம். அந்த பால் முட்டையை வாங்கி அந்த நாகம்மாவுக்கு ஊட்டினா கல் திருமண தடை நீங்கிரும். குழந்தை 10 வருஷம் இல்ல, எங்கெங்கே போய் அலைஞ்சு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. 1 லட்சம் 2 லட்சம் தான் செலவு பண்ணேன், அந்த கோயில் போனேன் இந்த கோயில் போனேன் அந்த ஆஸ்பத்திரியெல்லாம் போனேன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து ஒரு 5 கிழமை அந்த பால் முட்டையை ஊத்தி கண்ணீர் மல்க கணவனும் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊத்தணும் அந்த அம்மாவுக்கு. நல்ல வாசனை திரவியங்கள்லாம் போட்டு ரொம்ப தீர்க்கமா அவளை வணங்கினா கண்டிப்பா குழந்தை பாக்கி உண்டு. எங்க கண் முன்னாடி நாங்க

பாத்துட்டோம். ஏன்னா ரெண்டு ரெண்டு பிள்ளையாக பிறந்திருக்கு. வெளிநாட்டுல அமெரிக்கால இருந்து இங்க வருவாங்க, அவங்க அப்பா அம்மா தான் பால் முட்டை விற்பாங்க, பிள்ளைகளுக்காக வேண்டிக்கிடுவாங்க. ஆனா அந்த குழந்தைய அங்க பிறந்துடும், அவங்க அம்மா அப்பாவும் இங்க வந்து நன்றி கடன் செலுத்துவாங்க. அதே மாதிரி ஆடி பூரம் ரொம்ப விசேஷமா இருக்கும், ஆண்டாள் கோவில்ல இருக்கும். அதை விட தேச்சம்மன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி வளையல் குமிஞ்சிருக்கும், வாரவங்கெல்லாம் வளையல் வாங்கி கொடுப்பாங்க. குழந்தை இல்லைன்னு கிடையாது, சுமங்கலி யாரு வேணா போட்டுக்கலாம், வயசானவங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் வளையல் கொடுப்பாங்க, வளையல் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப ஆடி மாசம் ரொம்ப பிரசாதம் வந்து ரொம்ப இதா இருக்கும். அதே மாதிரி பொங்கல் பாத்தீங்கன்னா பொங்கல் வரிசையா மாவிளக்கு பொங்கல் கூழ் முக்கியமா ஒன்னாம் தேதி பிறந்ததுமே கூழ் காய்ச்சி கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சது பெரிய அண்டா இருக்கும் சின்ன டப்பால இருக்கும் தூக்கு வழியில கூட கொண்டு வருவாங்க. இந்த 30 நாள் இங்க கூழ் வந்து காய்ச்சி கொண்டு வந்து விசேஷமா இருக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே மாதிரி தேசியம்மன்ட்ட வந்து எலுமிச்சை மாலை, எலுமிச்சை மாலை ரொம்ப விரும்புவாங்க. அது வந்து என்னன்னா குழந்தைய திக்கி திக்கி பேசுவாங்க, அந்த திக்கி பேசுற குழந்தைகளுக்கு வந்து நார்மலா நல்ல பேச்சு வந்துடும், நல்லா பாடுவாங்க, நல்லா படிப்பாங்க. அதுக்கு வந்து தேன் பாட்டி வாங்கி கொடுப்பாங்க,

0: வாங்கி கொடுப்பாங்க. குழந்தை இல்லைன்னா கிடையாது, சுமங்கலி யாரு வேணா போட்டுக்கலாம், வயசானவங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் வளையல் கொடுப்பாங்க, வளையல் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப ஆடி மாசம் ரொம்ப பிரசாதம் வந்து ரொம்ப இதா இருக்கும். அதே மாதிரி பொங்கல் பாத்தீங்கன்னா பொங்கல் வரிசையா மாவிளக்கு பொங்கல் கூழு முக்கியமா ஒன்னாம் தேதி பிறந்ததுக்கு கூழ் காய்ச்சி கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சது பெரிய அண்டாவா இருக்கும், சின்ன டப்பால இருக்கும், தூக்கு வழியில கூட கொண்டு வருவாங்க. இந்த 30 நாள் இங்க கூழ் வந்து காய்ச்சி கொண்டு வந்து விசேஷமா இருக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே மாதிரி சேத்தியம்மன் வந்து எலுமிச்சை மாலை ரொம்ப விரும்புவாங்க. அது வந்து என்னன்னா குழந்தைய திக்கி திக்கி பேசுவாங்க, அந்த திக்கி பேசுற குழந்தைகளுக்கு வந்து நார்மலா நல்ல பேச்சு வந்துடும், நல்லா பாடுவாங்க, நல்லா படிப்பாங்க. அதுக்கு வந்து தேன் பாட்டி வாங்கி கொடுப்பாங்க, தேனை வாங்கி அம்மா காலில் வச்சு கொடுப்பாங்க, பூசாரி எண்ணெய் கொடுப்பாங்க. அவங்க என்னமே சொல்ல மாட்டாங்க, உட்காந்து பாசனை மட்டும் பண்ணுங்க. குமார்னு அவங்க பேரு, பூசாரி எண்ணெய் பேரு. அவங்க எதுவுமே வேணாம் வேணான்டுவாங்க, உட்காருங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து உட்காந்து அம்மாவோட பிரார்த்தனை பண்ணுங்க, எங்களுக்குலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேன் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்பாங்க. தேன் பாட்டில வாங்கி அம்மா பாதத்துல வச்சு கொடுப்பாங்க. அந்த தேன் பாட்டில 1 லிட்டராவோ 1/2 லிட்டராவோ அவங்க வீட்டுல ஒண்டி ஊத்தி எடுத்துக்குவாங்க. டெய்லி அம்மாவோ பேசியோ சொல்லி நாக்குல தடவிட்டே வந்தா அந்த தேன் வந்து காலி ஆகிறதுக்குள்ள குழந்தை பேசிடுவாங்க. ஒரு அதிசயம் அந்த கோயில நடந்துகிட்டு இருக்கு, இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. எங்க வெளிநாட்டுல இருந்து வருவாங்க, அமெரிக்கா, சிங்கப்பூர்ல இருந்து, மலேசியால இருந்து 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு ஃபேமிலி வருவாங்க, 10 பேர் 20 பேர் சேர்ந்து வருவாங்க. வந்து அவங்களுக்கு பழங்களோ என்னமோ அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க. ஆனா அந்த குழந்தை வந்து நல்லா இருக்கு, படிக்குது, ஃபர்ஸ்ட் அவங்க வாங்குதியா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவளோட பெருமையை வந்து உலகம் பூரா பரப்பிட்டு இருக்கிறது. இந்த தேன் பாட்டில் இந்த அம்மா கனிமால வந்து பிரார்த்தனை பண்ணாலே போதும். இந்த பேசியம்மனை அவ கேட்பாங்க வந்து, ஏமா இந்த கோயில என்ன விசேஷம் கேட்பாங்க. நீங்க இங்க வந்துட்டீங்கல்ல, வந்து அந்த அம்மாவை பாத்துட்டீங்கல்ல, அந்த அம்மா உங்களை பார்த்தா எதுவுமே கேனா, அந்த அம்மா பார்த்தாலே உங்களோட பிரச்சனை பாதி தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப கண்ணீர் மல்க சொல்லுவாங்க, நீங்க சொன்னது கரெக்டா தான்மா இருக்கு, நாங்க எதுவுமே கேட்கல, எனக்கு இது குடும்பமா அது குடும்பமான்னு சொல்லல, நாங்க நிம்மதியா வாழணும். அதே மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு இவ தான் அதிபதி, எந்த கோயில் வேணா போங்க, காஞ்சிபுரமா எல்லா கோயிலும் போயிவாங்க, வாராகிட்ட போன எல்லாமே இவதான் அவதாரமே, வாராகியோட அவதாரம், சரஸ்வதியோட அவதாரம், செல்வந்தர மகாலட்சுமி பேச்சுதான். அதே மாதிரி நோய் இருந்து அவங்க நம்பிக்கையோட வரணும், காலில் கட்டியோ அது இதுன்னு வருவாங்க. அவங்க செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பார்த்தான், 3 கிழமையோ 5 கிழமையோ பார்த்தாங்கன்னா அந்த கட்டி தன்னால என்ன கட்டின்னு தெரிய மறந்துடும், அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் இந்த பேச்சியம்மன். வேற என்னமா அற்புதமா அப்படியே சரசரமா சொல்லிட்டீங்க அம்மா. காலடியிலே நான் இருக்கேன், என்ன பிறந்து வளர்ந்ததுல இருந்து கல்யாணம் ஆகி எல்லாமே முடிச்சுட்டு, எனக்கு எல்லா வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் அவளே எனக்கு கதி, என்னை எப்படி வச்சிருக்கே அப்படி வச்சிருமான்னு நான் சொல்லிட்டேன்.
1: ரொம்ப அற்புதமா, கிட்டத்தட்ட 60 வருஷமா வந்து அவங்க பரம்பரை பரம்பரையா இங்க வந்து பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இவன் 60 வருஷமா அவங்க பரம்பரை பண்ணிட்டு,
0: மாமியார் மாமனார் வந்து வாடிப்பட்டியில இருந்து புழைக்கதான் இங்க வந்தாங்க. அப்ப வந்து கோயில் கட்டடம் எல்லாம் ஆகல, குடிசையாத்தான் இருக்குமா. அப்ப பால் முட்டை அப்பயுமே இருந்திருக்கு, பால் முட்டை வைக்கிறது அப்பயுமே ஐதீகம். அப்ப பால்லயே பொங்கல் வைப்பாங்க, அந்த பால் பொங்கலை வாங்கிதான் எங்க மாமியார் வந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. பால்லயே காத்துவாங்க, தண்ணியெல்லாம் ஊத்தாம பாலை வந்து கொதிக்க வச்சு அதுலயே அரிசியை போட்டு அதுலயே வெள்ளம் போட்டு எல்லாமே போட்டு நிறைய வரும். அப்பயுமே அந்த பாலை வந்து காய்ச்சி வெள்ள சக்கரை பொங்கல் பண்ணி கட்டி கட்டியா உருண்டை உண்டையா வச்சிருப்பாங்க அம்மா பாலத்துல. அதை எடுத்து எல்லாத்துக்கும் பிரசாதமா கொடுப்பாங்களா, நோய் இல்லாம இன்னும் அவ்வளவு நாள் இருந்தாங்க. எங்க மாமியார் மாமனார் வந்து நோய் இல்லாமதான் இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. அவங்க பேரை சொல்லி நாங்களும் வர எங்க தலைமுறையும் நல்லா இருக்கும்னு தான் நம்பிக்கையோட இருக்கோம்.
1: ரொம்ப நன்றிமா, நன்றி. அற்புதமா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க.
0: ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கேன், அத வந்து போக்குற மாதிரி என்ன செய்வாங்க, ஏதேன்னு ஒரு ரூபத்துல வந்து எனக்கு மன ஆறுதல் கொடுப்பாங்க. நானே வைவேன், திச்சுவேன், என்ன கல் மாதிரி உட்காந்துருக்கேன். மறுநாளே நான் சொன்னதுக்கு பதில் வந்து அங்க இருக்கும், பதில் இங்க வந்துடும். அப்ப எனக்கு கண்ணீர் தான் வரும், ஏமா நான் சின்ன சாதாரண மனசு சொல்லுவோம், நான் சொன்னோடனே எனக்கு அவ வந்து சிங்கிட்டியம்மா அப்படின்னு அழுவேன். அப்படி ஒரு அற்புதமான பெண்ணம்மா, வயசாம வருவாங்க, சின்ன குழந்தைய வருவாங்க, எல்லா ரூபத்திலயும் வருவாங்க. நம்ம கனவுல வந்து என்ன புடவை கட்டியிருக்காங்களோ அதே புடவை நம்ம வந்து இங்க பார்த்தா அதே மாதிரி இருப்பாங்க, அது ஒரு அதிசயம். வெளிநாட்டுல இருந்து சொல்லுவாங்க, ஏமா இன்னைக்கு நாங்க பார்த்தோம் என்ன கிழமை இந்த சிலையிலதான் நாங்க பார்த்தோம்னு அவங்களே பரவசம் படுவாங்க. இப்ப கூட மெட்ராஸ் சேர்ந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி எனக்கு எல்லாமே செய்யுங்கம்மா, 100 ரூபா நான் அனுப்புறேன், நீங்க 100 ரூபா அனுப்புறீங்களே, நீங்க ஒன்னா சேர்ந்து சொல்லுங்க நான்

0: அதே மாதிரி அவங்க பணம் குடுக்கறாங்கன்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். அவங்களுக்கு செஞ்சுட்டு போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது ஒண்ணுதான் என்னால முடிஞ்சது.
1: ரொம்ப நன்றிமா, நன்றிமா. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, நன்றிமா. ரொம்ப நிறைய சொன்னாங்க. நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால அவ்வளவு அழகா இந்த ஆலயத்தை பத்தி சொன்னாங்க.
2: அம்மனோட அருள ஆசீர்வாதத்தை நாங்க எல்லாம் வந்து பெற்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு அழகா அவங்க வந்து சொன்னாங்க அவங்களோட அனுபவங்களை. சொன்னவங்களுக்கு மட்டும் இல்ல, கேட்ட செண்பகவல்லி அவங்களுடைய கண்ணிலையும் கண்ணீர் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்களால பேசவே முடியல, அம்மனே வந்து இறங்கி அருள் பாலிச்ச மாதிரிதான் இருந்தது. பக்தர்கள் வந்து அவ்வளவு அழகா அவங்களோட வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி வேண்டுதல்களை வச்சு அவங்க நெத்தியில சந்தனம் குங்குமம் போட்டு அப்படின்னு பார்த்து எல்லாரையுமே வந்து பார்த்தா அம்மன் மாதிரி ஒரு அம்மனை பார்த்தமா ஒரு அனுபவம் தான் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். பேச வார்த்தைகள் வரல அப்படின்னே சொல்லலாம் பக்தர்கள். ஏன்னா அவ்வளோ கண்ணீரோட அவங்களோட வேண்டுதலை வச்சிட்டு இருக்காங்க.
3: அதாவது கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். வைகை நதிக்கரையில அமர்ந்து தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுடைய குறைகளை தீர்த்து வாக்கு வன்மையும் வாழ்வியல் வளமும் தரும் மதுரை அருள்மிகு பேச்சியம்மன் பேருளை இன்றைய ஆலய தரிசனம் வழியே உணர்ந்திருப்போம். பேசாத வார்த்தைகளும் உயிர் கொடுக்கும் தாயே வைகை கரையில் வீற்றிருக்கும் பேச்சியம்மா. ஆற்றங்கரை தென்களும் அம்மனின் அருளலைகளும் இணைந்த இந்த திவ்யமான வேலையில நம்மையும் அறியாம ஒரு பேர் அமைதி நெஞ்சில குடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு நம்புறோம். பேச்சியம்மனுடைய திருப்பாதம் பணிந்து நல்ல எண்ணங்களையும் நல் வாக்குகளையும் நெஞ்சில் ஏந்தி விடைபெறுகிறது இன்றைய ஆலய தரிசனம். இன்றைய நிகழ்ச்சியில உங்க கூட இணைந்திருந்தோம் நாங்கள் பிரகாஷ்ராஜ்,
1: செண்பகவல்லி
3: மற்றும்
2: அமுதா.
3: நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வர பண்பலை வரிசைகளில் இதுவரை கேட்டோம். சிமக்கல் பேச்சியம்மன் கோவிலிருந்த நேரலை நிகழ்ச்சி சிறப்பாகவே இருந்தது. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4

2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஒரு மணி 2 நிமிடம் ஆயிற்றுக்கு வெளியில நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த கானங்கள். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

சுருக்கமாக நாம் கேட்ட இந்த பாடல் 1978 வருஷம் வெளியான முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் கேஜே யேசுதாஸுடைய வாய்ஸில் கண்ணதாசன் வரிகளில் கேட்டோம். ஒரு மணி 7 நிமிடம் ஆயிட்டுருக்கு. நாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் வசந்த கானங்கள்.

வரிகளில் வாணி ஜெயராமுடைய குரலில் தீர்க்க சுமங்கலி படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 1:11. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வசந்த கானங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM ரெயின்போ 100.9.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம்தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: ஒரு மணி 21 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 நாம கேட்டுட்டே இருக்கும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா அவள் ஒரு தொடர்கதை படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய மியூசிக்ல கண்ணதாசன் வரிகளில் பாடல் கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா அண்ட் பாட்ரூம் சதன் பாடிய பாடல்.

சொல்வேன், ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

நான் சாகித்யா பேசுறேன், இசையமைப்பாளராக இருக்கேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயே.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்க உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன் பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட் ஆக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் ஆயிடலான்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே?
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: ஒரு மணி 9:39 ஆயிட்டிருக்க வேலையில நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 நாம கேட்டுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள்.

மரியாதை படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி வாய்ஸில் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் வசந்த கானங்கள். நிறம் 1:44 நிமிடம் ஆயிட்டுருக்கு.

வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.

ஐந்து நிமிடம் ஆகக்கூடிய வேலையில இன்னைக்கு நம்ம வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில நிறைய பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திருப்போம். மீண்டும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி நாளைக்கு மதியம் ஒரு மணிக்கு கேட்கலாம். இனி தொடர்வது பாரதியார் பாடல்.

0: FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நம்ம இப்ப கேட்க இருக்கிற நிகழ்ச்சி தெம்மாங்கு பாட்டு.

எக்கச்சக்கமான மெட்டுகள் வந்தாலும் இந்த தெம்மாங்க மெட்டு கேட்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்குங்க, ஒரு உற்சாகம் இருக்கும், நமக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பூரிப்பு இருக்கும். இது எல்லாமே இப்போ மதியான வேலையில் கேட்கறதுக்காக அவளோடு காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்காகவே தெம்மாங்கு பாடல். பாடலோடு காத்திருப்பது கிளாரா.

0: சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. தெம்மாங்கு பாட்டு.
1: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
2: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते टीबी रोगी व परिजन को पोषण जांच इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार
3: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है आपको जानकर हैरानी होगी हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं
1: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க
5: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள் ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்
4: கவலை விடுங்க தம்பி ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும் இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க
5: சூப்பர்ணே என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள் வியாபாரத்தை பெருக்குங்கள் தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136
0: நேரம் 2:24 நிமிடங்கள் ஆச்சுங்க மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம் ரசிச்சிட்டு இருக்கோம் தெம்மாங்கு பாட்டு

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர்

நேரம் 2:36 ஆச்சுங்க. தெம்மா அங்கே பாட்டு கேட்டுட்ருக்கோம். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கேக்க கேட்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்கல, அதுதான் நம்ம தெம்மாங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வர எஃப்எம் 100.9. நேரம் 2:42.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:47 ஆச்சுங்க. தெம்மாங்க பாட்டு தான் கேட்டுக்கோம். நிறைவு பகுதிக்கு நெருங்கிட்டே இருக்குது. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல

கொள்கைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். அடுத்ததா ரோஜா படத்திற்காக வைரமுத்து வரிகள்ல SP பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதாவோட வாய்ஸ்ல பாடல் கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 3:65 ஆயிற்றுக்கு வேலையில மெல்ல வரும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9. அடுத்ததா ராவணன் படத்திற்காக கார்த்திகோட வாய்ஸ்ல பாடல் கேட்கலாம்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம்.

0: உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: 3:55 ஆயிற்றுக்கு வேலையில நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஜே ஜே படத்திற்காக ஹரிஹரன் வாய்ஸ்ல, பரத்வாஜுடைய இசையில வைரமுத்துவன் வரிகள்ல. மீண்டும் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி நாளைக்கு மதியம் 3:30 கேட்கலாம்.

0: தேங்காய் போட்டு முடித்து ஊடங்கு சத்தம் முந்திடும் முன்னே எங்கே சென்றாய் எவ்விடம் சென்றாய்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் 4:00. இனி தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்
2: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை புதுதில்லியில் மீண்டும் நடைபெறும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மண்வள அட்டை திட்டத்தின் கீழ் 25 கோடிக்கும் மேற்பட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து வர்த்தகத்திற்கான ஒருங்கிணைந்த நடைமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் கல்வியுடன் நல்லொழுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். முக்கிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் முதலமைச்சர் திரு விஜய் தொடர்ந்து மௌனம் காப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஒராண்டிற்குள் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. காலநிலை மாற்றங்களினால் ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினையை களைய நிலத்தடி நீர் அதிக அளவில் உறிஞ்சப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று நபார்டு வங்கியின் தமிழகத்திற்கான தலைமை பொது மேலாளர் திரு மனோஜ் கூறியுள்ளார். சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்வால், சந்தேஷ் ரவிக்குமார் மற்றும் ரத்திகா சீலன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்.

விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. சிங்கப்பூர் அணிக்கு எதிராக 2-20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நேரம் 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம் நேர்களே. வசந்தன் கோவின் ஆட்டக்களம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு குஷியான வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஆட்டக்களம்ங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு, வித்தியாசமான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னா, பாடினா மட்டும் போதும். அதுதாங்க, பாடினா மட்டும் போதும் அப்படின்னு நிகழ்ச்சியில் உங்கள் கூட குஷியாக விளையாடுறதுக்காக வந்திருக்கோம்.
4: நான் ஹரணி மற்றும்
3: கிளாரா. இப்போ நேர்கள் வந்து அவளோட காத்துட்ருப்பாங்க. பாடினா மட்டும் போதும்னா அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்படின்னா எப்படி அவங்க கொடுப்பாங்க, நம்ம எப்படி பாடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை பற்றி சொல்லிடலாமா?
4: சொல்லிடலாமா.
3: ஓகே, ஒரு பாடல் கொடுப்போம். அந்த பாடலை நடுவுலேருந்து வரிகள் நாங்கள் கொடுப்போம். இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்து அதில் நடுவில் இருக்கக்கூடிய இசை கொடுத்து நீங்கள் முதலேருந்து பாடுங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ரொம்ப அருமையாக பாடிட்டாங்க. இப்போ என்னென்னா, பாடல் வரிகளே நடுவுலேருந்து கொடுத்துருவோம், நீங்கள் முதலேருந்து
4: அதோட பாடல் வரியோட தொடக்கத்தை பாடணும்.
3: அதுதான் இன்னைக்கு பாடலாம் மட்டும் போதும். என்னென்ன நம்பர்ஸ்ல வந்துடலாம்னு சொல்லிடலாமா?
4: 0452 அப்படின்ற மதுரையோட முன்னணிப்பு தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 அப்படின்ற எண்கள்ல அழைத்து பேசலாம், விளையாடலாம். விளையாட காத்திருக்கும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம். முதல் நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஏன், யார் எங்கிருந்து வந்திருக்காங்கன்றத கேட்டுடலாம். வணக்கம். உங்களுக்கான அந்த பாடல் வரி கொடுத்துடலாமா?
5: சொல்லுங்க.
3: அப்பா, பின்னாடி இந்த சத்தம் வருது, யார் அந்த குரல்?
6: அது எங்க வீட்டுக்காரர் தான்.
4: டீம் வர்க் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்களா?
3: பாடுங்க, பாடுங்க, பாடுங்க.
6: விஸ்வநாதன் ஏழை வேண்டும், விஸ்வநாதன் அந்த வார்த்தை.
3: ஓகே, அதுல முதல் வரி வரும். அது எப்படி ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? விஸ்வநாதன் வேலை வேண்டும்ன்றது நடுவுல தான் வரும். பின்னாடி திரும்பி உங்க
6: வீட்டுக்காரிட்ட கேக்குறாப்ல அதையும் நீங்களே சொல்லிருங்க. நன்றி.
3: நம்ம இது வந்து சொல்ல மறந்துட்டோம்ல. அதாவது என்னன்னா, நேர்களுக்கு வந்து நாங்க புது படலும் வச்சிருக்கோம். அதாவது புது படலாம், இடைக்கால படலும் வச்சிருக்கோம், பழைய படலும் வச்சுருக்கோம். உங்களுக்கு விருப்பமானதை நீங்களே கேட்கலாம். எங்களுக்கு வந்து இப்போ பழைய பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம், இடைக்கால பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். புது பாடல்கள் கிடையாது, இது ரெண்டு மட்டும்தான். இப்போ ஒரு சிறிய விளம்பர இடத்துக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
7: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே

0: உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 4:09 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அட்டகாசமான ஆட்டக்களம் தாங்க விளையாண்டுட்டு இருக்கோம். டெய்லி நிறைய புது புது கேமோட நேர்களை சந்திச்சு அவங்க கூட பேசி விளையாடுவோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்?
3: பாடுனா மட்டும் போதும் அப்படின்றத நேரில் வந்து அழைத்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த நேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்
3: மேம். யாருங்க பேசுறீங்க?
4: சுமதி பேசுறேன்.
3: ஆஹா, பெண் குரல்களா ஒழித்து கொண்டிருக்கிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சொல்லுங்க உங்க பேர் மட்டும் ஒரு முறை.
4: பாடுங்க.
3: முதல்ல பாடணும். ஆமா, அது வந்து வந்து பாடாம அத வரியா சொல்லிடுறீங்க.
4: அதுக்கப்புறம்
3: அருமையா பாடிட்டீங்க, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். நான் நிறைய நேர்களை சந்திக்கணும், அதனாலதான் நாங்க கடக்கடன்னு போயிட்டு இருக்கோம். அப்படித்தானே?
2: அப்படியேதான். அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
5: அதுக்கு முன்னாடி நீங்க மத்தியானம் 3-2 மணிக்கு போட்ட பாட்டு கூட எல்லாமே நல்லா இருந்தது.
3: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இடைக்கால பாடல் வேணுமா, பழைய பாடல் வேணுமா?
5: பழைய
6: பாடல். முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தின்.
3: கேட்டீங்களா?
5: தாமரை கண்ணங்கள்.
3: ஆஹா, அடுத்தது வரல. போதும் போதும், நீங்க தாமரை கண்ணங்கள்னு சொன்னதே போதும், கரெக்டா பாடிட்டீங்க, ரொம்ப நன்றி. இப்ப பண்பலையிலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம். இது வசந்த் அண்ட் கோவின்
2: ஆட்டக்களம்.

0: நேரம் 4:15. நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் 4:16. ஆச்சுங்க. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த் அண்ட் கோவின் ஆட்டக்களம். அட்டகாசமான, அதிரடியான, குஷியான அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். காத்திருக்கூடிய நேரம் சந்திச்சிடலாமே. வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மண்டலம் திவ்யா பேசுறேன்.
4: சொல்லுங்க திவ்யா, ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: கேட்டுட்டு இருக்கேன் மேம். ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோக்ராம்.
6: நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் சொல்லுங்க.
4: முதல்ல இருந்துதான் வேணும், அது வேண்டாம்.
5: மதுரை வைகை நதி தினம் பாடும்.
4: இவ்வளவு எளிமையா நாங்க கொடுத்துருக்கோம். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அருமையா பாட தொடங்கிட்டாங்க. என்ன
6: கண்டிப்பா
4: சந்திச்சிடலாம். வணக்கம்.

0: சொல்லுங்க வெங்கடேஷ், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா? இடைக்காலமா பழைய பாடல? இடைக்கால பாடல் இது உங்களுக்காக. கேட்டீங்களா?
1: நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். மதுரை பில்லாபுரம் மீனாட்சி நகர்ல ஈஸ்வர் பேசுறேன்.
0: ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? இடைக்காலமா
2: பழைய பாடல். கிளாரா மேடம், பழைய பாடல் போடுங்கோ.
0: நான் உங்களுக்காக
3: எழிலோடு பொலிகின்றழகை சிந்தாமல் சிதறாமல் கண் கொள்ள வந்தே.
0: கேட்டீங்களா?
2: இன்னொரு முறை போடுங்க. இன்னொரு முறை பாடல். ஜெயம் ராஜா.
0: இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்கப்பா.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேன். கண்மூடி கண்மூடும் வேலையிலே கலை என்ன கலையோ.
0: சூப்பர், அருமை அருமை அருமை அருமை. நன்றி நன்றி நன்றி.
1: ஞாபகம் மாட்டேங்குது.
0: இப்போ வந்துருச்சு, இப்போ வந்துருச்சு. இல்லை, இந்த மாதிரி நேயர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க தான் நாங்கள் பழைய பாடல்கள் தனியாக கொடுத்துட்ருக்கோம். அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து? என்ன பாடல் வேணும்? இடைக்காலம், பழைய பாடல், பழைய பாடல். கேட்டீங்களா? பாடுங்க. என்னாச்சு என்னாச்சு? இன்னொரு முறை உங்களுக்காக கேளுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடுங்கப்பா.
3: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு சரு ராமராஜ் மேடம்.
0: என்ன ராமராஜ், தூங்கி எழுந்துச்சு இப்பதான் பேசுற மாதிரியே இருக்குது. நல்லா சாப்பிட்டு நல்லா தூக்கமா?
3: ஆமா மேடம், வேலைக்கு போயிட்டு வந்தோம்.
0: சரி, அதனால ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே லைன் பிடிச்சி வந்துட்டீங்க. ப்ரோக்ராம்
3: கேட்டுட்டு
0: இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
3: போடுங்க.
0: இடைக்கால பாடலா, பழைய பாடலா?
3: எனக்கு 68 வயசு ஆகுது.
0: அப்ப பழைய பாடல கொடுத்துருங்கப்பா.
4: உங்கள் தங்கையாம் தென்றல் கோழியாம் கன்னி ஊரலம் வருவாள்.
0: கேட்டீங்களா? இதுதான் தூக்க கலக்கத்திலேயே நீங்க வந்து போன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது.
3: பாருங்க, பாருங்க, சொல்றேன்.
0: இன்னொரு முறை உங்களுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடுங்க.

0: கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா?
1: குமரி பெண்ணின் உள்ளத்திலே.
0: நாங்களே பாடி கண்டுட்டோம்.
2: This song is a tribute to all the heroes and villains.
3: மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? மதம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடு.

என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏ ஒவ்வொரு

0: சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான்
1: தான்.
2: டமாலே டமாலே டும்மி லே டும்மி லே டும்மி.

0: I'm waiting.
1: நேரம் 4:25 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல வசந்தன் கோவின் ஆட்டக்கலம் நாங்க விளையாண்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன கேம் விளையாண்டு இருக்கோம்? நம்ம
2: பாடனா மட்டும் போதும் அப்படின்ற தலைப்பு வச்சிருக்கோம். அவங்க பாடனா மட்டும் போதுமே ரொம்ப அழகா பாடிட்டு இருக்காங்க. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த சந்தோஷத்தை பார்க்கத்துட்டே இருக்கும். அதுதாங்க நம்ம வசந்தன் கோவின் ஆட்டக்கலம். இப்ப காத்திருக்க ஒரு நேரம் சந்திச்சிடலாமே. வணக்கம்
3: லாரா மேடம், ஹரிணி மேடம், இருவருக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி மகாத்மா காந்தி.
2: ரொம்ப சந்தோஷம்.
1: வணக்கம்.
2: என்ன பாடல்? இடைக்கால பாடல்.
1: உங்களுக்கு எந்த ஜானர்ல பாட வேணும்? இடைக்காலமா இல்ல பழைய பாடல்களா?
3: பழைய
1: பாடல்கள். இது உங்களுக்கான பாடல்.
2: இதெல்லாம் இவ்வளவு நேரமே போட தேவையில்லை. இப்ப பாருங்க எப்படி பாடுவாங்கன்னு மட்டும் பாருங்க. ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: பேசுங்க பேசுங்க.
4: அடிச்சு பெஞ்சா மலை நின்னா சில எல்லோரும் விரும்பி கேட்டு 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை. அனைவருக்கும் மாலை வணக்கம்.
2: சொல்றது யார்? எங்க இருந்து?
4: மதுரை செல்லூர் குமரன்.
2: ரொம்ப சந்தோஷம்.

0: உங்களுக்கான பாடல் கொடுத்தலாம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இடைக்கால பாடல்.
0: இடைக்கால பாடல் இது உங்களுக்காக. ரொம்ப ரொம்ப அருமை. இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நினைச்சோம், பட் ஆனால் கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
0: உங்க பேர் மட்டும் இன்னொரு முறை. இங்க பாருங்க, உங்க லைன் கிளியரா இல்ல, அதனால கரெக்டான ஒரு இடத்துல வந்து பேசுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு லைன் பிடிச்சிருப்பீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பாடல் வேணும்?
3: பழைய பாட்டு
0: போடுங்க உங்களுக்காக. கேட்டீங்களா? பாடணும் பாடணும் பாடணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
2: இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சகோதரி அவர்களே.
0: வணக்கம். சொல்ற சகோதரன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: மாவட்டம் தீசுக்குளாவரம் நாயோலேடி வரம் வெங்கநாதன்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: காலங்களில் அவள் வசந்தம்
0: அதுலயே
4: வந்தே அவள் ஓவி.
0: போதும் போதும் போதும். நன்றி நன்றி நன்றி. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே. இது வசந்தன் கோவின்
2: ஆட்டக்களம். நேரம் மாலை 4:29. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: பங்கு
6: பெற்று வெற்றியும் பெற்று இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்து வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? இல்லை, இப்போதானே உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தவங்க பேசும்போது, ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருன்றப்ப அடுத்த ஆளுக்கு இடம் கொடுக்கணும். மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும். அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். சத்தமாக பேசுங்களே. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன மாதிரி பாடல் கொடுத்துடலாம்?
6: எப்பயும் பாடலா இல்லை பழைய பாடல்களா, உங்களுக்கு எது வேணும்?
0: இங்கி பிங்கி போங்கி அப்படின்ட்டு இடைக்கால பாடல் உங்களுக்காக. கேட்டீங்களா? இன்னொரு முறை உங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்கப்பா.

0: கேட்டிங்களா? அடுத்த முறை ட்ரை பண்றீங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது
1: யார், எங்கிருந்து?
2: மதுரை பாலரங்கபுரம்ல இருந்து உக்கரபாண்டியன் பேசுறேன்.
0: உங்களுக்கு சொல்லுங்க, என்ன பாட்டு கொடுத்துடலாம்னு?
2: எனக்கு பழைய பாட்டு தான் பிடிக்கும்.
0: இந்தா கொடுத்துடலாம் உங்களுக்காக.

0: பிரசாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும்
1: போதும் போதும் போதும். அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் மேடம்.
1: யாரு பேசுறது சார்?
0: மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலமுத்திலிருந்து எஸ் ராமர். ராமேஸ்வரம் 100.9 மதுரை எஃப்எம் 103.3 மாலை வணக்கம். தொகுப்பாளர்கள் அனைவருக்கும்
1: நன்றி. நன்றி. உங்களுக்கு என்ன மாதிரி பாடல் வேணும் உங்களுக்கு?
0: அந்தமன் காலனியில சிவாஜி கணேசன்.
1: இதை நான் எதிர்பார்த்தேன். 32 தாண்டி 33 தான் கட்ட சொல்லியிருக்கீங்க. அப்படி கிடையாது, நாங்கள் ஒரு பாடல் வரியிலிருந்து நடுநுந்து கொடுப்போம். அது இடைக்கால பாடலாக வேணுமா, பழைய பாடலாக வேணுமா?
0: இடைக்கால பாடல்கள், பழைய பாடல் ஓகே தான்.
1: எது வேணுமோ அது உங்களுக்கு ரெடியாக இருக்கு. சரி, இடைக்கால பாடல் கொடுத்துருங்க. அது அடுத்த பாட சொல்லலங்க, முதல் வரியிலிருந்து பாடுங்க அப்படின்னு சொல்றோம்.
3: பாடலோட தொடக்க வரி கூட நீங்க பாடணும்.
1: அந்த பக்கம் கரெக்டா வந்து பாடல் முடிக்கும் போது பாடிட்டீங்க, முதல் வரி தவறு.
3: அந்த படத்துல இருந்து வேற பாட்டு பாடுறீங்களே நீங்க.
1: இன்னொரு முறை உங்களுக்காக. கேட்டீங்களா? கண்ணாலனேன்னு ஆரம்பிக்குங்க. பண்பலை பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு வந்துடலாம். இது அட்டக்களம்.

0: போகுது. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சோம்பட்டன் ஜெகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பாடல்? இடைக்கால பாடல், பழைய பாடல்,
1: இடைக்கால பாடல்?
0: இடைக்கால பாடல் இது உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன்.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கஷ்டம்
1: மேடம். இந்த பாடல் தெரியலையே மேடம்.
0: தெரியல, இன்னொரு முறை போடலாமா இல்ல? தெரியவே இல்லையா
1: மேடம். அடுத்த நேரம் வழி விட்டுருவோம்.
0: நான் தான் சொன்னேன்ல இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு.
2: அடுத்த நேரம் சொல்லுவோமா இல்ல அடுத்த நேரத்துக்கு இந்த பாடல் கொடுப்போமா?
0: இல்ல இல்ல, ஒரு நேருக்கு ஒண்ணுதான்.
2: அப்ப பதில் சொல்லிடலாம்.
0: சொல்லிடலாம்.
2: ஆறுயிரை பாட்டு.
0: ஆறுயிரை ஆறுயிரை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: ஹலோ, ராம்நாள் இருந்து வெயில்நாச்சர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பாடல் கொடுத்துடலாம்?
3: பழைய பாட்டு.
0: பழைய பாடல் இதோ உங்களுக்காக. அப்படித்தானே நீங்க சொல்லுவீங்க உங்க வீட்டுக்கார்ட்டு?
3: ராஜாவுக்கு
0: இல்ல என்னங்க?
3: மனோரமா பாட்டு.
0: இல்ல, இன்னொரு முறை உங்களுக்காக. நல்லா கவனமா கேளுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்கப்பா.

0: நேரம் 4:37 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்களுக்கு ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி அட்டக்கலம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
1: ரொம்ப குஷியா இருக்கும், நாங்களும் சேர்ந்துட்டு பாடுறதை கேட்கும் போதே ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேன், நீர் குமிழி. ஆனா
0: நீர் குமிழி கிடையாது, இது எதிர்நீச்சல். அடுத்த ஓகே, ரொம்ப நன்றி நன்றி நன்றி.
2: இணைப்பது இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம்.
2: யாருக்கும் சொல்றது யாரு?
0: நலமா இருக்கும்.
3: ஒத்தக்கடையில இருந்து புஷ்புலதா பேசுறேன்.
0: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, எந்த மாதிரி பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு பழைய பாட்டு.
0: எப்படி
2: உங்களுக்கான பாடல் இது?
4: பாடல்கள் வேண்டும், எந்த பாவைக்கும் காவல்கள் வேண்டும், எந்த ஆசைக்கும் உருவங்கள் வேண்டும்.
3: இன்னும் ஒரு முறை பாடுங்கப்பா.
0: இன்னொரு முறை உங்களுக்காக.

0: பாட்டுக்கும் பருவங்கள் வேண்டும். எந்த நேரத்தில்
1: வேமா முடிச்சா தான் அடுத்த வரி வருது.
0: இந்த புன்னகை
1: என்ன விலை? கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர். அருமை அருமை அருமை அருமை. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. ஆட்டக்களம்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மணி 41 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கோம் ஆட்டக்களம். இன்னைக்கு வந்து ரொம்ப குஷியா விளையாண்டு இருக்கோம். பாடனா மட்டும் போதும், அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா?
3: வருக வணக்கம்.
4: மாலை வணக்கம் மேடம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: மாமதுரை நேயர் முத்துப்பட்டி பழமுதிர்.
1: உங்களுக்கு எந்த மாதிரி பாடல் கொடுக்க?
3: இடைக்காலமா பழைய பாடல்களா?
4: எப்பனாலும் கொடுங்க.
1: கரெக்டா சொல்லணும், அப்புறம் நாங்க எப்பனாலும் கொடுத்துருவோம்.
4: சரி மேடம், கொடுங்க மேடம்.
1: ஓகே. இதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். இதுக்கு தான் நாங்க கரெக்ட்டா கேட்டோம்ல.
3: நீங்க தானே எப்படினாலும் கொடுத்துலன்னு சொன்னீங்க, இப்ப கண்டுபிடிங்க.
4: என்ன ரோட போடுங்க?

0: என்ன ஆச்சு?
1: தேங்க்ஸ்
0: கஷ்டம்
1: சொல்ல
0: தான்,
1: முடியும்.
0: எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நீ
1: நன்றி.
0: கோரினால் அப்படின்ற பாட்டு நான் தான் சொன்னேன்ல, நம்ம நேயர்கள் வந்துட்டு பழைய பாடல், அது வந்து பழைய பாடல் ஃபுல்லாக, நான் இடைக்கால பாடல் ஃபுல்லாக வந்துட்டு ஹரிணி. இப்போ நம்ம பண்பில் இருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு வந்துடலாம். இது ஆட்டக்களம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் 4:47 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எல்லாரும் உற்சாகமா அட்டக்களம் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அட்டக்களம் நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்? நம்ம
5: பாடுனா மட்டும் போதும், அதுதான் வந்துட்டு இன்னைக்கு நேர்கள் வந்து அழைத்து விடலாம். மகானும் வந்து நேரம் குறைவா இருந்துட்டே இருக்குது. குட்குட்டுன்னு வாங்க, நிறைய பாடுங்க, அதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட. உங்களுக்காக காத்துட்டு இருக்குது பாடலாம். வணக்கம்
6: அனைவருக்கும், மாலை வணக்கம். நான் ராமச்சந்திரன் பேசுறேன், தத்தனில இருந்து.
5: ரொம்ப நிதானமா நிறுத்தி இப்படிதான் பேசுவீங்களா?

0: மீடியம் சாங் பாருங்க,
1: மீடியம் சாங்
2: உங்களுக்கான மிடில் எயிட் சாங் இதோ.
1: கேட்டிங்களா?
0: இன்னொரு தடவை
1: இன்னொரு முறை கொஞ்சம் அதிகமாக கொடுங்கப்பா. ம்

0: கேட்டீங்களா?
1: இளையராஜா என்ன விசி இசையில ஜானகிமா பாடின
0: அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், முதல் வரிதான்.
1: ஒரு சனம் தூங்கிருச்சு,
0: பாடணும் பாடணும், சொல்லக்கூடாது.
1: ஒரு சனம் தூங்கிருச்சு,
0: போதும் போதும், நீங்க கரெக்டா வந்துட்டா பாடிட்டீங்களா அப்படின்றது மட்டும்தான். அப்பதான் அடுத்தடுத்த நேயர்களை வந்து சந்திக்க முடியும். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
0: உங்களுக்கு எந்த மாதிரி பாடல்? இடைக்கால பாடலா?
2: இடைக்கால பாடல், இடைக்கால பாடல்,
0: இடைக்கால பாடல்.

0: மேடம் இது தென்மேதூர் அந்த பட்டு தரம் மேடம்
1: இல்ல
0: நல்ல பேப்பர் தரப்படி நோட்டி போடுங்க
2: வணக்கம்
0: சரியான
1: பழைய பாட்டு உங்களுக்கான பாடல் இதோ.
3: இரவுக்காய் உறவுக்காய் ஏங்கும் இந்த இழைக்காய் நீயும் காய் நிதமும் காய் நேரில்
2: அதிலே வந்துருச்சு
0: நன்றி.
2: அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். அதுக்கு முன்னால சிறிய விளம்பர இடைவேளை.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 4:50 கடந்து போயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 அட்டக்களம் நாங்க விளையாண்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற போற அடுத்த நேயர்வர்க வணக்கம்.
2: பாடுனா மட்டும் போதும். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: யார் இங்க பேசுறீங்க?
5: சகுந்தலா ஜெயகிந்தபுரம்.
2: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பாடல் வேணும்? இல்ல புரியல நிஜமாவே.
5: போதும்
2: அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க.
1: வணக்கம்.
6: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். மதுரை ஜவஹர்புரத்துல இருந்து உங்கள் அன்புத்தோன்னு.
1: உங்களுக்கு என்ன மாதிரி பாடல் வேண்டும்? இடைக்கால பாடல்கள், பழைய
6: பாடல்கள்? போடுங்க, முயற்சி பண்றேன்.
3: நேரிலே வந்து மார்பிலே என்னை அணைப்பது உன் உருவம்.
6: கண்டுபிடிச்சிட்டீங்களா
1: பாடலோட தொடக்கம்? பாடுங்க, அதுதான் கேமே.
6: பழைய பாட்டிலும் போட்டீங்க கொஞ்சம்.
2: இன்னொரு முறை உங்களுக்காக.
3: வந்து மார்பிலே என்னை அணைப்பது உன் உருவம்.
6: எந்த

0: அடுத்தது வந்துடும் பாட்டு. பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்த
1: புலவர் பெருமா.
0: அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: இணைப்பு கிடைச்சதுக்கான சந்தோஷமா? கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க வந்துட்டு லைன் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினைச்சிருப்பீங்க.
3: ஐயோ கிடைக்கலன்னா

0: சந்தோஷத்துல இருக்கிறாங்க.
1: இணைப்பு கிடைச்சதுக்கான சந்தோஷமா?
2: பழைய நேர் இல்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நாங்க வந்துட்டு லைன் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. உங்களுக்கு கேட்கவே வேணாம், பழைய பாடல் கொடுத்துருங்க. கேட்டீங்களா? இன்னொரு முறை கொஞ்சம் கேட்டீங்களா?
2: ஐயோ,
0: கனவின் மாயா. ரொம்ப நன்றி. நிறைவான நேயர் யாருன்றது கேட்டுடலாம். வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க?
2: விஜயகாந்த் சார் பாட்டு இன்னொரு தடவை போடுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நிறைய பகுதிக்கு வந்தாச்சு ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
0: நிவ்யா,
1: அடுத்தது பொறியியல் தொழில்நுட்ப உதவி
0: என்எஸ் நாகராஜன் அவர்கள்.
1: ஓகே, இப்போ ஆட்டக்காலத்துலேருந்து நிறைய பகுதிக்கு முடிவுக்கு வந்தாச்சு. விடைபெறுகிறோம்.
0: நான் ஹரணி மற்றும்
1: கிளாரா.

நம்ம அப்படில இருந்தா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை புதுதில்லியில் மீண்டும் நடைபெறும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மண்வள அட்டை திட்டத்தின் கீழ் 25 கோடிக்கும் மேற்பட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் கல்வியுடன் நல்லொழுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். முக்கிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் முதலமைச்சர் திரு விஜய் தொடர்ந்து மௌனம் காப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஒராண்டிற்குள் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீனாவின் ஆங்ஷுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் கார்த்திக் புடிகினா மற்றும் அலி இமாம் இறுதி சுற்றுக்கும், 50 மீட்டர் பிரிவில் நடராஜ் அரையிறுதிக்கும் முன்னேறியுள்ளனர். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்வால், சந்தேஷ் ரவிக்குமார் மற்றும் ரத்திகா சீலன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நீரும் 5 மணியை கடந்து போயிட்டுருக்கு. அப்படியே மாலை நேரமும் தொடங்கியாச்சுங்க. மாலை நேரம்னாலே ஒரு மாதிரி நல்ல ரிலாக்ஸ்டான ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த வெயிலெலாம் போய் நமக்கு சில்லுன்னு காற்று, அப்புறம் பறவைகளோட சத்தம், அப்புறம் ரோடு ஃபுல்லாக வந்து கலர்ஃபுல்லான லைட்ஸ்னு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இருக்க மாலை பொழுதில் 80s and 90s எவர்கிரீன் சாங்ஸை அள்ளி தரதுக்கு காற்றழிகளில் இனி கேட்கலாம் மாலை தென்றல். இது FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக கேட்கலாம் கங்கை அமரன் வரிகளில், தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமா ரமணன் குரல்களில் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் மென்மையாக இருக்க இந்த மாலை பொழுதுக்கு இன்னும் சிறப்பு தர மாதிரி 80s அண்ட் 90s எவர்கிரீன் சாங்ஸ் தான் கேட்டு நினைஞ்சிருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில், கண்ணதாசன் வரிகளில் குரு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தூக்கும் என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

மணி 5:13 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மாலை தென்றல். ஆட்டோராஜா திரைப்படத்திலிருந்து போன பாடல் கேட்டோம். அடுத்ததாக வரும் பாடல் குரு திரைப்படத்திலிருந்து.

0: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல மாலை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் மன்வாசம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதனைத் தொடர்ந்தும் 8 மணிக்கும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு மாதிரி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

நேரம் மாலை 4 மணி, நேரம் மாலை 5:27 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.

0: ரோட்டில் நடந்து போகிறவங்க, வண்டியில் போகிறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடாக போகிறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: முதல் 10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் மாலை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் மாலை 5:46 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து.
1: ஒரு ஜீவன்

0: வணக்கம்.
1: நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ மதுரை எஃப்எம் 103.3. மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் ஆகியோர் குரல்களில் சத்யா திரைப்படத்திலிருந்து.

0: சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம்
1: கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் பேரோட்டம்
0: வளையும் ஓசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மாலை தென்றல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலோடு நிறைவு பெறுகிறது மாலை தென்றல்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம், நான் வினே பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
3: உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேன்.
4: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
5: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை புதுதில்லியில் மீண்டும் நடைபெறும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மண்வள அட்டை திட்டத்தின் கீழ் 25 கோடிக்கும் மேற்பட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் கல்வியுடன் நல்லொழுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். முக்கிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதிலளிக்காமல் முதலமைச்சர் திரு விஜய் தொடர்ந்து மௌனம் காப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஓராண்டுக்குள் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தவேக அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் கார்த்திக் புடிகினா மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கும், 50 மீட்டர் பிரிவில் நட்ராஜ் அரையிறுதிக்கும் முன்னேறியுள்ளனர். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால், சந்தேஷ் ரவிக்குமார் மற்றும் ரத்திகா சீலன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

கேட்கலாம் சேவை செய்திகள். இந்திய அஞ்சல் துறையிலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. ஆதார் ஆடி திருவிழா நாளை, அதாவது 25 ஜூலை மாதம் 2026 நாளை சனிக்கிழமை தல்லாகுளம் தலைமை அஞ்சகம் மதுரையில் ஆதாருடைய சேவைகள் நடைபெற உள்ளது. ஆதார் புதிய பதிவு, மொபைல் எண் பதிவு மாற்றம், முகவரி மாற்றம், பெயர் திருத்தம், பிறந்த தேதி மாற்றம். மீண்டும் ஒருமுறை ஆதாருடைய சேவைகள். ஆதார் புதிய பதிவு, ஆதார் மொபைல் எண் பதிவு மற்றும் மாற்றம், முகவரி மாற்றம், பெயர் திருத்தம், பிறந்த தேதி மாற்றம். அனைவரும் வந்து அனைத்து ஆதார் சேவைகளையும் பெறுமாறு இந்திய அஞ்சல் துறை அமைப்பு அறிவிப்பு தெரிவித்துள்ளது.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை. நேரம் 6:05.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: தெய்வீக பாடல்களினுடைய நிகழ்ச்சியாக விளக்கேற்றம் வேலை கேட்டுட்டு இருக்கோங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரம் 6:13.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வழக்கேற்ற வேளையில் நிறைவான பாடல் இது. நேரம் 6:21.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்புகள், அதனைத் தொடர்ந்து 7 பாட்டு இது ஹிட்டு, அதனைத் தொடர்ந்து 8 செய்தி அறிக்கை சென்னைஞ்சலாக கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர்களுக்கான தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 8:30 இலக்கிய உலா, கம்பனின் ஈச்சடி சிறப்புரை வழங்குகிறார் டி சரவண செல்வன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், நேர்களின் கடித வழி விருப்பப்பாடல் விமர்சனங்கள் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 10:00 பட்டு சிறகு, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு 10:59 நிறைவு பெற்று மீண்டும் நாளை காலை மணி 4:45 ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, அதனைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும், அதனையும் தொடர்ந்து எஃப்எம் விபித் பாரதி தமிழ் 102.3 MHz சென்னையில் அதிகாலை 4:45 வரை தொடரும்.

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:29 தாண்டி 30 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம கேட்க போகிற நிகழ்ச்சி அந்தி பூக்கள். நிகழ்ச்சியில் பாடல்களோடு இணைவது கிளாரா.

நேரம் 6:35 ஆச்சுங்க. பூக்களின் வாசம் போல பாடலுடைய வாசமாக அந்தி பூக்கள் கேட்டுட்ருக்கோங்க. மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 6:45 ஆச்சுங்க. மாலை நேரத்துக்கு தகுந்த பாடல்களாக கேட்டுட்டு இருக்கோம். அந்தி பூக்கள்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெளியே போகணும்னு நினச்சாலும் சரி, இல்லை வந்து வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் சரிதாங்க, இந்த வீக்கெண்ட்னாலே ஒரு தனியான வைப் தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, நேரம் 7 மணியை கடந்து போயிட்டுருக்கு. எல்லாருமே இன்னைக்கு ஈவினிங் அண்ட் நெக்ஸ்ட் வர போகிற 2 டேஸை சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படி இருக்கவங்களோட இந்த ஜாலியான ஈவினிங்கை இன்னும் வைபாக மாற்ற ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக நாம் கேட்க இருக்கும் பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து அறிவு வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் இசையில் டி ராஜேந்தர், அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் அறிவு குரல்களில் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பீட்டான சாங்ஸை வரிசையாக கொடுத்துட்ருக்க பாட்டு எது ஹிட்டு நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் RRR திரைப்படத்திலிருந்து மதன் கார்கே வரிகளில் மரகதமணி இசையில். இதோ பாடல் உங்களுக்காக.

வெளியே விட்டு

நல்ல ஹிட்டான வைபான பாடல்களை தர பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 7:40. நேரம் 7:14 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் கவன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் பத்து தல திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 20:30 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை. தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள், எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. ஜூலை 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில், எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன், படைப்பு மதுரை வானொலி. ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னாள், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், படைப்பு புதுச்சேரி வானொலி. ஜூலை 29 புதன்கிழமை மௌன விரதம், எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. ஜூலை 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ், அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி. ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, எழுதியவர் எஸ் எல் நானு, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள், ஜூலை 26 முதல் ஜூலை 31 வரை 20:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.

FM 100.9ல ஹிட்டான பீட்டான சாங்ஸை பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் தான் கேட்டேனே இருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் குலேபகாவளி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: லேட்டாச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
1: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
0: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
0: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் தக்லைஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 7:40 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் வாரிசு திரைப்படத்திலிருந்து.

ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். நீ போடுற சீன் ஓவரால் நீ வாங்கி போட்டதெல்லாம் இஎம்ஐ இல்ல நம்ம இல்ல இஎம்ஐ இல்ல நம்ம இல்ல இஎம்ஐ இல்ல கார் இஎம்ஐ போன்.

0: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:50. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து.

9.9 இல் நிறைவு பெறுகிறது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக கேட்கலாம் ராயன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்படவுள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இத்தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜே பி நட்டா, மூன்று முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்த உள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுகளின் போது தங்களின் முக்கிய மூன்று கோரிக்கைகளில் இரண்டை மத்திய அரசு கொள்கையளவில் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தின் நகர்ப்புற வளர்ச்சி தற்போது 38% உள்ளது என்று குறிப்பிட்டார். சிங்கப்பூருக்கு இணையான வளர்ச்சியை தமிழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கோடு தவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனி குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின்போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின்போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமென்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஓராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000 மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளாா்.

காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேர்களே, நேரம் 8:06 ஆச்சு. இப்போ நம்ம கேட்க போகிற நிகழ்ச்சி பட்டாம் பூச்சிகள். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம் பூச்சிகள். சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி. சிறுவர்கள் வந்து தொலைபேசி வழி அவங்க பேசி அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டலாம், பிடித்தமான பாடலை கேட்கலாம். அதுதான் இந்த பட்டாம் பூச்சிகள் நிகழ்ச்சியில். இப்போ அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது கிளாரா. ஓகே, இப்போ நம்ம கூட பேசுகிறதுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த குட்டி பையனா பொண்ணா அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம்.
3: என்ன
2: பாடல் வேணும் முதல்ல? சரி, பட்டாம்பூச்சிகளுக்காக பேசுறதுக்காக வந்திருக்கீங்க. நீங்களே லைன் புடிச்சிங்களா இல்ல யாராவது உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்தாங்களா? ஓ சரி சரி, என்ன சொல்றதுக்காண்டி வந்திருக்கீங்க? சொல்லுங்க.
3: நானாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேனாண்மை பேதை தொழில் ஒரு தகாத செயலுக்கு வெட்கப்படாமை தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பு இல்லாமை ஏதென்றையும் பாதுகாக்காமையும் ஆகியவற்றின் போதையின் செயல்கள்.
2: வேற ஏதாவது திருக்குறள் தெரியுமா?
3: இன்னொரு குரல் இருக்கு
2: சொல்லுங்க.
3: போதி உணர்த்தும் பிறர் குறைத்து தன்னடங்காய் தன்னடங்கா போதையில் போதையார் இல். பொருள் படிக்கும் படித்ததை உணர்த்தும் உணர்த்தை மற்றவருக்கு கூறியும் தனது அதன்படி செயல்படாத போதை போல போதை யாரும் இல்லை, பேதை யாரும் இல்லை.
2: சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த திருக்குறள் அப்படின்றத படிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், ஆனால் எல்லாமே சேர்ந்து இன்னி ரெண்டே அடியில் இருக்கு பாருங்க. நான் படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு பெருமை எதுவுமே கிடையாது. அதனால அர்த்தமோடு நீங்க சொன்னது இன்னும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க வந்து பண்பலையில பட்டாம்பூச்சிகளுக்காக அழைத்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ. உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க எல்லா குட்டீஸ்க்காகவும் பாடல் கேட்கலாம் பட்டாம்பூச்சிகள்.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: பட்டாம்பூச்சியெல்லாம் கேட்டிருக்கோங்க. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கூட பேச காத்திருக்கக்கூடிய குட்டி யார் எங்க வந்திருக்காங்கன்றது கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
1: ரொம்ப அருமையா பேசுறீங்க. உங்க பேர் சொல்லுங்கடா செல்லக்குட்டி. லதா. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க லதா?
2: அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன்.
1: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5ஆம் கிளாஸ்லயும் நிறைய படம் தான் இருந்துச்சு. அடுத்த கிளாஸ்ல போய் பாருங்க, அங்கேயும் நிறைய படம் தான் இருக்கும். கரெக்ட்
2: தானே?
1: சரி, இப்ப நிறைய படம் இருக்குதே, அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல அப்படின்றதுக்காக தானே நீங்க இப்படி சொல்றீங்க. வானொலி கேட்டுட்டு பேசாதீங்க. அப்படி கேட்டுட்டு பேசுனீங்கன்னா நான் பேசுறதும் நீங்க பேசுறதும் கேப் விழுந்துட்டே இருக்கும். சரிங்களா? போன் வழியாவே பேசுங்க. சரிங்களா? இப்ப என்ன சொல்ல வந்திருக்கீங்க? நீங்களும் திருக்குறள் தானா? சரி சொல்லுங்க. கடகடன்னு சொல்லுங்க.
2: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதலே உலகு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு.
1: ஓகே.
2: உணவாக இன்னாத கூறல் கனியிருப்பு காய்ச்சவர்க்கு தட்டு.
1: சூப்பர். அவ்வளோதானா?

0: திருக்குறளை வரும்போது திருக்குறளோட கூடவே வந்து அதனுடைய பொருளையும் சேர்த்து சொல்லணும். அப்போ தான் கேட்குறவங்களுக்கும் புரியும், படிச்சிருக்க உங்களுக்கும் நல்லா புரியும். சரிங்களா? ஓகே சொல்லுங்கள். அவங்க வந்துட்டு ஃபோன் வழியாக பேசாமல் வந்து இது கேட்டுகிட்டே பேசுகிறாங்க, வானொலி கேட்டு பேசுகிறாங்க, அதனால தான்
1: பாயிரும். டேய், இப்போ நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, நீ அசி நாடா.
0: அவங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்குது பிரதர் திரைப்படத்திலிருந்து.
1: கெத்து மாசு மக்கா மிஷி. உன் சைட்ல ஃபால்ட்டை வச்சு நீ

0: காட்டி காசுல பாடி வச்சுன்னு மாட்டி மேல லைல மஜின்னு நைட் ஃபுல்லா பொசுவா அச்சுன்னு லூப்பு மோட்ல லைஃப் ஓடினு அப்பாடாடி இருக்கிறாயப்பா
1: மச்சான் இட்ஸ் எ லாங் வே டு கோ.

0: 잠시.
1: நேரம் 8:19 ஆச்சுங்க. பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியாக சிறுவர்களுக்கெல்லாம் வந்துட்டு கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அவங்களுக்கு அண்டிய ஒரு கதை, எனக்கு தெனாலிராமன் கதை அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். நிறைய கதைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க தெனாலிராமன் அவங்களுடைய கதை. பொதுவாக தெனாலிராமன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய கதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப புத்திசாலியான ஒரு முடிவெடுப்பாங்க, புத்திசாலியான ஒரு செயல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு அரசருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அரசர் என்ன பண்ணுவார், நம்ம வந்துட்டு தெனாலிராமனுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு

சூழ்நிலையை ஏற்படுத்தி அதில் அந்த இடத்துல அவர் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்றத பார்க்குறதுல அரசர் வந்து ரொம்ப வந்து ஒரு இதாக இருப்பார், ஈகராக இருந்துகிட்டே இருப்பார், என்ன இந்த இடத்துல எந்த மாதிரி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு குதிரை பந்தயம் வைக்கிறாங்க. இப்போ குதிரை பந்தயம் வைக்கும்போது எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பருமையான குதிரையை கொடுத்துருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேருக்கு வந்துட்டு அந்த போட்டியில் தயார் பண்ணுறதுக்காக வந்துட்டு அரசரே எல்லாருக்கும் வந்துட்டு குதிரை கொடுக்குறாங்க. இந்த குதிரையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்துட்டு அதை ட்ரெயினப் பண்ணணும், நல்லா சாப்பாடு கொடுக்கணும், நல்லா ஓட வச்சு அதை நல்லா ட்ரெயினப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், போட்டிக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த போட்டியில் குதிரைகள் ஓடும்போது எந்த குதிரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பராமரிப்பு பண்ணியிருப்பீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அந்த இடத்துல தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் குதிரை கொடுக்குறாப்புல. குதிரை கொடுத்து தென்னாலிராமன் அவங்களுக்கும் ஒரு குதிரை கிடைக்குது. இப்படி குதிரை கிடைச்சோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி அப்படின்ட்டு குதிரையை வாங்கி எல்லாரும் அவங்கவுங்க வந்து பராமரிப்பு நடத்துகிறாங்க, நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க, ஓட வைக்கிறாங்க, ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிகிட்டே இருக்காங்க. அரசருக்கு வந்துட்டு சரி எல்லாரும் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க, இதை போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாரையும் போய் அப்படியே பார்க்குறாரு, என்ன இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகும்போது ஒருத்தங்களாம் பார்த்தாலே குதிரை அவ்வளோ ஸ்ட்ராங்காக செம்மையாக ஓட்டர்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இப்போ போட்டி வச்சா கூட ஜெயிச்சிரும் அந்த மாதிரியெல்லாம் குதிரைகள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது தென்னாலிராமன் அவங்களுடைய குதிரையை போய் பார்க்கும்போது அந்த குதிரைக்கு அது பாவமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் எந்த ட்ரைனிங்கும் இல்லை, சாப்பாடும் கொடுக்காம அந்த குதிரையை ரொம்ப பாவமாக பார்த்த உடனே அரசருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது குதிரைக்கு ட்ரைனிங் பண்ணி பயங்கரமாக வச்சுருப்பாருன்னு பார்த்தா இதை பார்க்கும் போதே இது ஜெயிக்குமானு தெரியாத அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் இது எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு ஒரே சந்தேகம். ஆனால் அவருக்கு தெரியும் தெனாலிராமன் கண்டிப்பாக புத்திசாலித்தனமான ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாரு அப்படின்னு ரொம்ப அவளோட காத்துட்டே இருக்காரு. என்ன தான் நடக்குதுன்னு ஒருவேளை நம்ம பார்த்ததுக்குனால இதற்கும் இன்னும் ஒரு ஓரம் கழிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையாட்களையும் அனுப்பி அந்த குதிரையை இப்போ எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிவிடுறாரு. அப்போவும் அந்த குதிரை ரொம்ப சாப்பாடு இல்லாமல் எப்படி இருக்கும், உள்ளே வந்துட்டு எல்லாமே அது ரொம்ப வாடி வதங்கி இருக்கிற மாதிரியான ஒரு குதிரை இந்த மாதிரி நின்றுட்டுருக்கு. இருந்தாலும் இந்த குதிரையை வந்து அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு போட்டி ரெடி ஆயிடுச்சு, எல்லோரும் குதிரையை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. எல்லோரும் நிப்பாட்டினோன்னு இந்த குதிரையால் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு தென்னாலிராமன் அந்த குதிரையை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி ஒரு இதில் கட்டுறாரு. கட்டும் போது எல்லோரும் சிரிக்கிறாங்க, ஏன்னா அந்த குதிரை நடக்கவே முடியலையா, இது வந்து ஓடப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவர் கட்டிலாம் போடுறாரு அப்படின்னு. கட்டி போட்டுட்டு அப்படியே யார் என்ன சிரித்தாலும் அதை பற்றி அவருக்கு கவலையும் கிடையாது தென்னாலிராமனுக்கு. அதனால் கட்டி போட்டுட்டு எல்லோரும் ரெடியாக நிற்கிறாங்க. அப்படி எல்லா குதிரையும் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது, யார் ஜெயிக்க போகிறாங்க, அந்த குதிரை எந்த குதிரை ஜெயிக்க போகுது அப்படின்னு அவளோட காத்துட்ருக்காங்க. இந்த குதிரையை இவர் கட்டி போட்டுட்டு எந்த இடத்துல ஜெயிக்கணுமோ அந்த ஒரு எண்டு இருக்கும்ல, அந்த எண்டில் போகும்போது குதிரையுடைய சாப்பாடை கையில் காட்டிகிட்டே போகிறாரு. குதிரை வந்து பசி பட்னியோடு இருக்கக்கூடிய அந்த குதிரை சாப்பாடை பார்த்த உடனே பயங்கரமான ஒரு அந்த ஸ்பீடாக ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த கட்டி போட்டதுனால அதால் ஓட முடியல, அப்படியே கொண்டு போய் அந்த ஜெயிக்கிற இடத்துல கொண்டு போய் அந்த சாப்பாடை கொண்டு போய் வச்சிட்டாராம். வச்சுட்டு ரெடி 1, 2, 3 அப்படின்னு சொல்லி எல்லோரும் அந்த குதிரையை கழட்டி விடும்போது இந்த குதிரையும் அவரை கழட்டி விட்டுட்டாராம். அப்போ எல்லா குதிரையும் பாஞ்சு கூச்சி போகுது. நல்லா கேட்டுக்கோங்க, இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்காக ஓடுறதா எல்லா குதிரையும், ஆனால் பசியில் ஓடுது நம்ம தென்னாலிராமனுடைய குதிரை. இப்போ சொல்லுங்கள் எந்த குதிரை ஜெயிச்சிருக்கும், கண்டிப்பாக நம்ம தென்னாலிராமன் அவங்களுடைய குதிரை தான் ஜெயிச்சிருக்கும், ஏன்னா இந்த குதிரை ஓடுனது தன்னுடைய பசிக்காக, அதனால தான் அது ஜெயிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய புத்திசாலித்தனமான கதைகள்லாம் கேட்டுட்டு நீங்கள் வளர்ந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பண்பலையில் ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம். இது பட்டாம்பூச்சிகள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் கம்பனில் ஈற்றடி சிறப்புரை வழங்குகிறார் டி சரவணசெல்வன் அவர்கள்.
4: ஈற்றடி செய்யுள்களில் ஈற்றடிக்கென்று ஒரு தனிச்சிறப்பு எப்போதும் உண்டு. ஈற்றடி என்றால் செய்யுளின் கடைசி அடி என்று பொருள். செய்யுளில் எத்தனை அடிகள் இருந்தாலும் கடைசியாக வருகின்ற அடி ஈறு என்றால் கடைசி, ஈற்றடி என்றால் கடைசியாக வருகின்ற அடி ஈற்றடி என்று சொல்லப்படுகின்றது. உரைநடையில் எப்படி வரி என்று சொல்கிறோமோ அதுபோல் செய்யுளில் அடி, கடைசியாக வருகின்ற அடி ஈற்றடி. இந்த ஈற்றடியை கொண்டு வித்துவான்கள் விளையாடுவதும் உண்டு. கவிஞன் தன் முத்திரையை பதிக்கின்ற வரியாக அல்லது அடியாக இந்த ஈற்றடியை பயன்படுத்துகின்ற வழக்கமும் தமிழ் கவிதை உலகில் உண்டு. இப்போதும் கூட வெண்பாவுக்கு ஈற்றடி தந்து மற்ற அடிகளை நிரப்பச் சொல்வது ஒரு வழக்கமாக இருக்கின்றது. பண்டை காலம் தொட்டே அந்த வழக்கம் இருக்கின்றது. மகாகவி பாரதி வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். காந்திமதிநாத பிள்ளை என்று ஒரு தமிழறிஞர், அவர் பாரதியை விட வயது முதிர்ந்தவர். தமிழறிஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். பாரதி சின்ன வயதிலேயே பாரதி பட்டம் பெற்றதனாலே பாரதி மீது தமிழறிஞர்களுக்கு சிறிய அசூயை, வெறுப்பு அல்லது ஒரு பொறாமை, லேசான பொறாமை இருந்தது. காந்திமதிநாத பிள்ளை எப்படியாவது பாரதியை ஒரு இக்கட்டுக்கு ஆளாக்க வேண்டும் அல்லது கொஞ்சம் சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் பாரதி சின்னப்பயல் என்று ஒரு ஈற்றடியை தந்தார். ஒரு வெண்பாவின் ஈற்றடியை தந்து மற்ற 3 அடிகளை இயற்றி காட்டுமாறு பாரதியை பணித்தார் தமிழறிஞர்கள் கூடியிருக்கின்ற கூட்டத்தில். அவருடைய நோக்கத்தை தெரிந்து கொண்ட பாரதி அவரை கேலி செய்வது போல ஒரு பாட்டை எழுதினான். ஆண்டில் இளையவன் என்று அந்தோ அகந்தையினால் ஈண்டு இங்கு இகழ்ந்தென்னை ஏளனம் செய் மாண்பற்ற காரிருள் போல் உள்ளத்தான் காந்திமதிநாதனை பார் அதிசின்னப்பயல் என்று பாட்டை முடித்து விட்டான் பாரதி. பிறகு என்ன இருந்தாலும் வயதில் பெரியவராயிற்றே காந்திமதிநாத பிள்ளை, அவரை அவமானப்படுத்தக்கூடாது என்பதற்காக அதே இற்றடியோடு அதே பாடலை கொஞ்சம் மாற்றி காந்திமதிநாத பிள்ளையை உயர்த்தி எழுதினான் பாரதி. ஆண்டில் இளையவன் என்று ஐய அருமையினால் ஈண்டு இன்று என்னை நீ ஏந்தினையால் மாண்புற்ற காரது போல் உள்ளத்தான் காந்திமதிநாதர்க்கு பாரதி சின்னப்பயல் என்று மாற்றி எழுதி காந்திமதிநாத பிள்ளையை பெருமைப்படுத்தினான் பாரதி. இப்படி ஈற்றடி, ஈற்றடியில் தன்னுடைய முத்திரையை கவிஞர்கள் பதிக்கின்ற வழக்கம், ஈற்றடியின் வழியாக தங்கள் கருத்தை அணித்தரமாக சொல்கின்ற வழக்கம், இவையெல்லாம் தொன்று தொட்டு தமிழ் செய்யுள் உலகில், செய்யுள் மரபில், கவிஞர்கள் மரபில் இருந்து வரக்கூடிய ஒரு பழக்கம். ஆகவே ஈற்றடியில் ஒரு சிறப்பு, ஈற்றடிக்கு ஒரு சிறப்பு எப்போதுமே செய்யுள் மரபில் இருக்கின்றது. டாக்டர் வா சுபமாணிக்கனார் என்று ஒரு தமிழறிஞர், இவர் கம்பன் இறுதி அடிகள் என்று ஒரு சிறு கட்டுரையை எழுதியிருக்கின்றார். இந்த கட்டுரையில் கம்பன் 10,000 பாடல்களை எழுதியிருக்கின்றானே, அந்த பாடல்களில் உள்ள சில பாடல்களில் சில முத்திரை வரிகளை, சில முத்திரை ஈற்றடிகளை எடுத்து தொகுத்து அவற்றை விளக்கியிருக்கின்றார் டாக்டர் வா சுபமாணிக்கனார் அவர்கள். அவர் கையாண்ட உத்தி, அவர் கம்பனிடம் பார்த்த உத்தி என்ன என்று கேட்டால் படியேற்ற உத்தி என்று சொல்கின்றார். படியேற்றம் என்றால் ஒவ்வொரு படியாக தன்னுடைய கருத்தை ஏற்றிக்கொண்டே செல்வது. ஒரு கருத்தை முழுமையாக சொல்வதற்கு அல்லது வலிமையாக சொல்வதற்கு ஒவ்வொரு படியாக மேலே மேலே ஏறிக்கொண்டு போய் உச்சத்தில் அந்த கருத்தை வைப்பதாக அந்த ஈற்றடியில் அந்த கருத்தை வைப்பது. அந்த கருத்திற்கான அடிப்படை, அந்த கருத்திற்கான காரணங்கள் இவற்றையெல்லாம் முதல் 3 அடிகளில் தொகுத்து விளக்கி சொல்லி இறுதி அடியில் முத்திரையாக உச்சமாக ஒரு அடியை கவிஞன் கம்பன் வைப்பதுதான் இந்த கம்பன் கையாண்ட உத்தி என்று அதற்கு உதாரணமாக சில கவிதைகளையும் அவர் விளக்குவார். ஒரு உதாரணம் சொல்லலாம் இதற்கு. கம்பன் கோசல நாட்டை வர்ணிக்கும் பொழுது ஒரு பாடலில் சொல்கின்றான், கல்லாது நிற்பார் பிறர் இன்மையின் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை, அவை வல்லர் அல்லாரும் இல்லை, எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ என்று எழுதுகின்றான். இந்த ஈற்றடியில் இல்லார்களும் இல்லை உடையார்களும் இல்லை என்ற இந்த ஈற்றடியில் அவன் சொல்ல வந்த கருத்து, அந்த கோசல நாட்டில்

இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்ற ஏற்றத்தாழ்வோ வேற்றுமையோ இல்லை என்று சொல்கின்றான். ஏன் இல்லை என்று கேட்டால், எல்லாரிடமும் எல்லாமும் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் செய்தி. அதை என்ன எப்படி சொல்கின்றான் என்றால், கல்லாது நிற்பார் பிறர் இன்மையின், அந்த கோசல நாட்டிலே கல்லாதவர்கள் யாருமே இல்லை என்பதால் கல்வி முற்ற வல்லவர்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது. கல்வியில் வல்லவர்கள், நிறைய படித்தவர்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது. படிக்காதவர்கள் இல்லை, அதனால் நிறைய படித்தவர்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது. வேற்றுமை இல்லை. எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வம் அடையத்தக்க எல்லா செல்வத்தையும் எல்லாரும் அடைந்திருப்பதனாலே எல்லாரும் இல்லை, உடையார்களும் இல்லை என்று பாடுகின்றான். இந்த வேற்றுமை உணர்வோ ஏற்றத்தாழ்வோ அந்த நாட்டில் இல்லை என்பதை சொல்ல வருகின்ற கம்பன் அந்த ஒற்றையடி, அதில்தான் கருத்து செறிவு இருக்கின்றது. அதை ஈற்றடியாக வைத்து அதற்கு அடிப்படைகளையும் அதற்கு காரணங்களையும் முதல் மூன்று அடிகளில் தொகுத்து பேசுகின்றான். இப்போ இந்த பாட்டில் இன்னொரு நுட்பம் என்ன என்று கேட்டால், எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை, இப்படி ஒரு தேசத்தை பார்க்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக பார்க்க முடியாது. அப்படி ஒரு நாடோ நகரமோ இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இது ஒரு கனவு உலகம் அல்லது லட்சிய உலகம் என்று சொல்லலாம். கவிஞன் தான் படைக்க விரும்புகின்ற லட்சிய உலகம் இது. அல்லது இந்த இராமாயண காப்பியத்தை படிப்பதனால் உள்ளம் உயர்வு பெற்று எத்தகைய சமுதாயம் வளர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கின்றானோ, இந்த நூற்பயனாக அவன் எதை எதிர்பார்க்கின்றானோ, எப்படிப்பட்ட சமுதாயம் மலர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றானோ, அந்த எதிர்பார்ப்பு அல்லது அந்த லட்சியம், அந்த லட்சிய சமுதாயத்தை இங்கே காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த முத்திரை வரியான ஈற்றடியை கம்பன் பயன்படுத்துகின்றான் என்றும் சொல்ல முடியும். தான் படைக்க விரும்பிய அல்லது தான் காண விரும்பிய லட்சிய சமுதாயத்தை வாசகர்களுக்கு கோடிட்டு காட்டுகின்ற வரியாக கம்பன் இந்த ஈற்றடியை எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை என்று எழுதுகின்றான். கவிதைக்கு அணி அழகு, அணி என்றாலே அழகு என்று தான் பொருள். அணிகளை பயன்படுத்துவது கவிதைக்கு அழகு சேர்ப்பதற்காக. அந்த அணிகளில் பல அணிகள் பல்வேறு விதமாக பயன்படுத்துகின்றார்கள் கவிஞர்கள். ஓமை அணி பொதுவான அணி, எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அடிப்படையான அணி ஓமை அணி. இந்த ஓமை அணியில் ஒரு புதுமையை கம்பன் செய்கின்றான் ஈற்றடியில். ஒரே விஷயத்தை ரெண்டு இடத்துல கம்பன் சொல்கின்றான். ஒரே விஷயம், வளர்கின்றது ஒரு பொருள், அந்த வளர்ச்சியை குறிப்பதற்கு ஒரு ஓமையை கம்பன் பயன்படுத்த வேண்டும். ஒரு இடத்தில் உடன்பாட்டு பொருளில் ஒரு ஓமையையும், இன்னொரு இடத்தில் எதிர்மறை பொருளில் ஒரு ஓமையையும் கம்பன் பயன்படுத்துகின்றான். ஒரே மாதிரியான வளர்ச்சியை காட்டுவதற்கு உடன்பாட்டு பொருள் ஓமை ஒன்றையும் எதிர்மறை பொருள் ஓமை ஒன்றையும் தன்னுடைய ஈற்றடிகளில் வைத்து கம்பன் காட்டுகின்றான். இப்போ முதல்ல உடன்பாட்டு பொருளில் காட்டிய இடம் வாமனாவதாரத்தை கம்பன் வர்ணிக்கின்றான் தன்னுடைய காப்பியத்தில். வாமணன் மகாபலி யாகம் செய்கின்ற இடத்திற்கு தானம் பெறுவதற்காக மகாவிஷ்ணு வாமன உருவில் வருகின்றார். வந்த அந்த வாமணன் தானம் கேட்கின்றான் மகாபலியிடம். அவனுக்கு தானம் கொடுக்கக்கூடாது என்று சுக்கராச்சாரியார் தடுக்கின்றார், மகாபலியின் மனைவி தடுக்கின்றாள், மகாபலியின் மகன் தடுக்கின்றான். ஆனால் மறுக்காமல் தானம் கொடுத்தால்தான் யாகம் நிறைவடையும் என்பதனால் தானம் கொடுக்க முன் வருகின்றான் மகாபலி. என்ன தானம் வேண்டும் என்று வாமணனிடம் கேட்கின்றான். எனக்கு மூன்றடி நிலம் வேண்டும், அதுவும் நான் என் காலால் அளந்து எடுத்துக்கொள்கின்றேன் என்று கேட்கின்றான். மூன்றடி நிலத்தை தாரை வார்த்து தருகின்றான் வாமணனுக்கு மகாபலி. அந்த நீர் கையில் பட்டவுடன், அந்த தாரை வார்த்து கொடுக்கின்ற நீர் வாமணனுடைய கையில் பட்டவுடன் அந்த வாமன உருவம், குள்ள உருவம் வளரத் தொடங்குகின்றது. மகாவிஷ்ணு உலகளந்த பெருமாளாக வளர்கின்றார். அவர் எப்படி வளர்கின்றார் என்பதை கம்பன் பாடுகின்றான். இங்கே தெய்வம் வளர்கின்றது, பெருமாள் வளர்கின்றார். இந்த இடத்தில் உடன்பாட்டு பொருளில் பாடுகின்றான் கம்பன். கயம் தரு நறும் புனல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகழ் குரலன் பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்கொள விசும்பின் ஓங்கினான். இப்போ ஈற்றடி வருது. உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவே என்று பாடுகின்றான். எப்படின்னா, நல்லவர்களுக்கு உயர்ந்தவர்களுக்கு செய்கின்ற உதவியின் பலன் உயர்ந்து உயர்ந்து சென்று கொண்டே இருக்கும், அந்த உதவி வளர்ந்து கொண்டே இருக்கும், அதுபோல வளர்ந்தான் இங்கே வாமணன் என்று பேசுகின்றான். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து என்பது திருக்குறள். இந்த திருக்குறளை வழிமொழிந்து உதவி செய்யப்பட்டார் சால்விற்கு ஏற்ப உதவி வளர்வது போல இங்கே இந்த வாமன உருவம் உலகளந்த பெருமாளாக வளர்ந்தது என்று பேசுகின்றான். பரம்பொருளின் வளர்ச்சி அல்லது தர்மத்தின் எழுச்சி, மகாபலியை வீழ்த்துவதற்காகத்தான் இந்த வளர்ச்சி. மகாபலி என்கின்ற அதர்மத்தின் வீழ்ச்சி, தர்மத்தின் எழுச்சி, பரம்பொருளின் வளர்ச்சி, இதை காட்டுவதற்கு கம்பன் உடன்பாட்டு சிந்தனை உடைய ஒரு ஓமையை இங்கே பயன்படுத்துகின்றான். உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவே என்று உயர்ந்தவர்க்கு உதவிய உதவியை ஓமையாக்கி

காட்டுகின்றான். இப்போ எதிர்மறை ஓமை அதை பார்க்கணும். நம்ம சூர்பனகை ராமனை பார்த்து காதல் வயப்படுகின்றாள். காட்டில் ராமன்கிட்ட போய் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்கின்றாள். ராமன் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. சீதை அங்கே இருப்பதை பார்க்கின்றாள். இப்பேற்பட்ட அழகி இங்கிருந்தால் ராமன் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சீதையை கடத்தி செல்ல முயற்சி செய்கின்றாள். அந்த முயற்சியின் போது லக்ஷ்மணனால் அவள் அங்கபங்கம் செய்யப்படுகின்றாள். மூக்கறுபட்டு இலங்கைக்கு திரும்பி வருகின்றாள். ராவணனை சந்திக்கின்றாள். சந்தித்து எனக்கு இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டார்கள் அற்ப மானிடர்கள் என்று புகார் செய்கின்றார். மானிடர்களுக்கு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது? அவர்களுக்கு நீ என்ன குற்றம் இழைத்தாய் என்று நீதி விசாரணை செய்கின்றான் ராவணன். நீ என்ன குற்றம் செய்தாய் என்ற கேள்வியை எதிர்கொள்ள முடியாத சூர்பனகை ராவணனை திசை திருப்புவதற்காக சீதையை வர்ணிக்க தொடங்குகின்றான். சீதையின் அழகை மேலிருந்து கீழாக வர்ணித்து ராவணனிடம் ஆசையை ஏற்படுத்துகின்றாள். அந்த அழகுள்ள சீதை வனவாசிகளோடு காட்டிலே தவம் செய்பவர்களோடு இருப்பதற்கு ஏற்றவள் அல்லல். அவள் அகில உலகத்தையும் ஆளக்கூடிய நாயகனாகிய ராவணனாகிய உன்னோடு இருக்க தகுந்தவள். அவளை தூக்கி வர முயற்சி செய்தேன், என்னை இப்படி செய்து விட்டார்கள் என்று அவனிடம் ஆசையை தூண்டுகின்ற அந்த வர்ணனையை கேட்டவுடனேயே ராவணனுக்கு ஆசை பெருகுகிறது. அவன் ராமனுடன் போர் செய்து மாண்டு போன கரணை மறந்தான். தன் தம்பி கரணை மறந்தான். ராமனுடைய வலிமை, கரண் முதலிய அசுரர்களை அழித்த ராமனுடைய வில்லாற்றலை மறந்துவிட்டான். இப்போ தங்கைக்கு ஏற்பட்ட அந்த பழி, அடுத்தவன் மனைவி மீது தான் ஆசைப்படுவதால் ஏற்படுகின்ற பழி, இந்த பழிகளையெல்லாம் மறந்துவிட்டான். தான் வரம் பெற்ற அந்த பெருவாழ்வை மறந்துவிட்டான். ஆனால் சூர்பனகையால் வர்ணிக்க கேட்ட மங்கையாகிய அந்த சீதையை, கேட்ட மங்கையை அவன் மறக்கவில்லை. அவளுடைய ஞாபகமாகவே இருக்கின்றான். காதலும் காமமாகிறது, காமம் பெருகுகின்றது அவனுக்கு. ஒவ்வொரு நொடிதோறும் அந்த காமம் வளர்ந்து கொண்டே போகின்றது. காமம் எப்படி வளர்கின்றது? இது பொருந்தா காமம். அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்படுகின்ற பொருந்தா காமம். இந்த பொருந்தா காமம் வளர்வதை சொல்வதற்கு அல்லது விளக்குவதற்கு கம்பன் ஒரு எதிர்மறை ஓமையை பயன்படுத்துகின்றான். ஒரு இற்றடியில் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், விதி அது வழியினாலும் மேல் உள விளைவினாலும் பதி உரு கேடு வந்து குறுகிய பயத்தினாலும் கதி உரு பொறியின் வெப்ப காம நோய் கல்வி நோக்கா மதியிலி மறையச் செய்த தீமை போல் வளர்ந்ததன்றே என்று பேசுகின்றான். மதியிலி மறையச் செய்த தீமை போல் வளர்ந்ததன்றே என்பது இந்த ஈற்றடி. ஒரு கல்வியில்லாத, கல்வி அறிவில்லாத ஒருவன் யாருக்கும் தெரியாது என்ற எண்ணத்தில் செய்கின்ற ஒரு தீய செயல், கெட்ட செயல் எப்படி தொடர்ச்சியாக விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டே செல்லுமோ அதுபோல, அல்லது யாருக்கும் தெரியாது என்ற எண்ணத்தில் செய்கின்ற தீமை தடுப்பாரின்றி எப்படி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே செல்லுமோ அதுபோல. தன்னஞ்செறிவது பொய்யற்க என்று வள்ளுவர் பேசுகின்றார். நமக்கு தெரியும் நாம் செய்வது தீமை என்று, ஆனால் பிறருக்கு தெரியாது என்ற எண்ணத்தில் நாம் செய்கின்ற தீமை, அதைத்தான் இங்கே மறையச் செய்த தீமை என்று கம்பன் சொல்கின்றான். அதுவும் மதியிலி மறையச் செய்த தீமை என்று சொல்வது எதற்காக என்றால், யாருக்கும் தெரியாது என்ற எண்ணத்தில் ஒரு தீமையை செய்ய முடியாது. யாராலும் குறைந்தபட்சம் செய்பவனுக்காவது தெரியும் என்ற அறிவு கூட இல்லாதவன் தான் இங்கே கல்வி நோக்கா மதியிலி என்று கம்பனால் சுட்டப்படுகின்றான். மதியிலி மறையச் செய்த தீமை, அப்படிப்பட்ட அறிவில்லாதவன் செய்கின்ற தீமை அழியாது. தீமையை உணர்ந்தால்தான், நம்ம செய்வது தவறு என்று உணர்ந்தால்தான் அந்த தவறு அழியும். அதை உணராத வரையில் அது வளர்ந்து கொண்டே செல்லும். அதுபோல இந்த ஆசை, இந்த பொருந்தா காம நோய் ராவணனிடம் வளர்ந்து கொண்டே சென்றது என்று சொல்கின்றான். இப்போ பொருந்தா காமம் என்கின்ற ஒரு விரும்பத்தகாத விஷயத்தை சொல்லும் பொழுது கம்பன் மதியிலி மறையச் செய்த தீமை போல் வளர்ந்ததன்றே என்று ஒரு எதிர்மறை ஓமையை பயன்படுத்துகின்றான். அங்கே இறைவன் வளர்ந்ததற்கு ஒரு நேர்மறை ஓமையையும், இங்கே பொருந்தா காமம் வளர்ந்ததற்கு ஒரு எதிர்மறை ஓமையும் பயன்படுத்தி ஓமையில் ஒரு ஒப்பற்ற சாதனையை செய்கின்றான் தன் முத்திரை வரிகளான ஈற்றடிகளில் கம்பன். இப்போ காட்சிகளில் சில நுட்பங்களை ஈற்றடிகள் கம்பன் வைக்கின்றான். காட்சிகளின் உச்சம் என்று சில, அல்லது உரையாடலின் உச்சம் என்று சில ஈற்றடிகளை கம்பன் வைக்கின்றான். அதற்கு ஒரு உதாரணமாக நம்ம எதை பார்க்கலாம் என்றால், கிஷ்கிந்தை மலையடிவாரத்திற்கு சென்ற ராமலக்குவர்கள் சீதையை தேடி போகிறாங்க. இழந்த சீதையை தேடி போகிறார்கள். சுக்ரீவனிடம் சென்று நட்பு கொள்ளுங்கள் என்று அவர்கள் சபரியால் வழிகாட்டப்படுகின்றார்கள். சுக்ரீவனை தேடிச் செல்கின்ற அந்த ராமலக்குவர்கள் ருஷியமுக பர்வதத்தின் அடிவாரத்தில் அனுமனை சந்திக்கின்றார்கள். அனுமனும் ராமனும் உரையாடுகின்ற காட்சி. அனுமன் அவர்கள் எதிரில் ஒரு பிராமண வடிவத்தில் வந்து நிற்கின்றான். ராமனையும் லக்குவனையும் வரவேற்கின்றான். ராமன் அவனிடம் ஒரு கேள்வியை எழுப்புகின்றான். நீ எங்கிருந்து வருகின்றாய், நீ யார் என்று. அந்த கேள்விக்கு பதில் சொல்கின்றான் அனுமன். தான் யார்

யார் என்று அனுமன் ராமனிடம் தன்னை அறிமுகம் செய்து கொள்கின்றான். அறிமுகம் செய்த உடனேயே ராமனுக்கு ஆச்சரியம். லக்வனை பார்த்து சொல்கின்றான், இவன் கல்லாத கலைகளும் வேதமும் இந்த உலகத்திலேயே இல்லை என்றால் என்ன பொருள்? இந்த உலகத்தில் வழங்குகின்ற எல்லா கலைகளையும் எல்லா வேதங்களையும் கற்று கரை தேர்ந்தவன் இவன் என்று பொருள். அனுமன் அப்படி கற்றிருக்கின்றான். இந்த காட்சி, இவன் இவை எல்லாம் கற்று தேர்ந்திருக்கிறான் என்பதை எதை வைத்து அறிந்து கொள்ள முடிகிறது என்றால், இவன் பேசுகின்ற பேச்சால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இவன் சொல்கின்ற சொற்கள் நமக்கு இவனுடைய அறிவை காட்டுகின்றன, படமாக காட்டுகின்றன. இவன் சொல்லின் செல்வனாக இருக்கின்றான் என்று ராமன் பேசுகின்றான். இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேதக்கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றே. யார்கொள் இச்சொல்லின் செல்வன்? வில்லார் தோல் இளைய வீர விரிஞ்சனோ விடைவளானோ என்றான். யார் இந்த சொல்லின் செல்வன்? ஒருவேளை பிரம்மாவா அல்லது சிவபெருமானா என்று கேட்பதாக இந்த பாடல் சொல்கின்றது. ராமனுடைய கூற்று இது. ராமன் லக்வனை பார்த்து பேசுகின்றான். வில்லார் தோல் இளைய வீர என்றால் வில்லை தோளிலே வைத்திருக்கக்கூடிய என்னுடைய இளைய தம்பியாகிய வீரனே லக்வனே, இவன் கல்லாத கலைகள் இந்த உலகத்திலேயே இல்லை என்பது இவன் சொல் காட்டுகின்றது. இந்த சொல்லின் செல்வன் யாராக இருக்கும் என்று கேட்கின்றன. இப்படி இவனை பார்த்தவுடனே இவன் பேசிய ஒரே வார்த்தை, ஒரே கூற்று, தன்னை அறிமுகப்படுத்துகின்ற அந்த கூற்றிலேயே இவன் சொல்லின் செல்வன் என்பதையும் இவன் கல்லாத கலைகளே இல்லை என்பதையும் ராமன் எப்படி கண்டுகொண்டான் என்று கேட்டால், ஒரு ஈற்றடியின் வாயிலாக கண்டுகொண்டான். அந்த ரகசியத்தை ஒரு ஈற்றடியில், அனுமன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற அந்த கூற்றின் ஈற்றடியில், அந்த பாடலின் ஈற்றடியில் கம்பன் வைக்கின்றான். அனுமன் எவ்வாறு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றான் என்றால், மஞ்சு என திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சு எனத் தகையவாகி நளிர் இரும் பணிக்கு தேம்பா கஞ்சம் ஒத்து அலர்ந்த செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தர்க்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன் என்று பேசுகின்றான். முதல் மூன்று அடிகளில் ராமனை பாராட்டுகின்றான். மேகம் திரண்டு வந்தது போன்ற கரிய மேனியை உடையவனே, காணுகின்ற மகளிர்க்கெல்லாம் உன் கண்கள் நஞ்சு போல அவர்களை வாட்டுகின்றது, அப்படிப்பட்ட கண்களை உடையவனே, தாமரை போன்ற கண்களை உடையவனே, நான் காற்றின் வேந்தன் வாயு பகவானுக்கு காற்றின் வேந்தர்க்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன் என்று பேசுகின்றான். இந்த ஈற்றடி என்ன சொல்கிறது? அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன் என்று சொல்கின்றது. தந்தை வழி சமூகம், நம்முடைய சமூகம் தந்தை பெயரை சொல்லித்தான் அறிமுகப்படுத்துகின்ற வழக்கம் எப்போதும் நமக்கு உண்டு. தாய் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்துகின்ற வழக்கம் நமக்கு கிடையாது. ஆனால் இங்கே அனுமன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய தந்தை பெயராகிய காற்றின் வேந்தன் வாயு பகவான் பெயரை சொல்கின்றான். காற்றின் வேந்தர்க்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் என்று பேசுகின்றான். தாயின் பெயரையும் சேர்த்து பேசுகின்றான். தைத்திரிய உபநிஷதம் சொல்கின்றது, மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ என்று சொல்கின்றது. இது தாயையும் தந்தையும் இறைவனாக போற்ற வேண்டும் என்று சொல்கின்றது. மாத்ரு என்றால் அம்மா, பித்ரு என்றால் தந்தை, இவர்களெல்லாம் தெய்வம் என்று சொல்கின்றது. அம்மா தெய்வம், தந்தை தெய்வம், ஆச்சாரியன் தெய்வம், குரு தெய்வம், விருந்தினர்கள் தெய்வம் என்று இந்த உபநிஷத வரி சொல்கின்றது. இதை பின்பற்றி அனுமன் தன் தந்தைக்கு இணையாக தாயையும் போற்றி பேசுகின்றான். இதை கண்டுகொள்கின்றான் இந்த ஈற்றடியின் வாயிலாக. அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன் என்று சொன்ன அந்த ஈற்றடியின் வழியாக ராமன், இவன் வேதங்களை கற்று கரை தேர்ந்தவன், வேதங்களை பின்பற்றி வாழ்கின்றவன் என்கின்ற ரகசியத்தை கண்டுகொள்கின்றான் ராமன். இப்போ ராமன் இதை கண்டுகொண்டான் அப்படின்னா அவன் வேதங்களை கற்று கரை தேர்ந்திருக்க வேண்டும் இல்லையா? வேதங்களை படித்த, கற்று கரை தேர்ந்த, கலைகளை கற்று கரை தேர்ந்த ஒருவனால் தான் இன்னொருவனுக்கு சான்றளிக்க முடியும். இவன் கற்று கரை தேர்ந்தவன் என்று இன்னொருவனுக்கு சான்றளிக்க முடியும். அப்போ இங்கே சான்றளிக்கின்ற ராமனும் கற்று கரை தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். ராமன் எல்லா கலைகளையும் கற்றவனா, எல்லா கலைகளிலும் வித்தகனா என்ற கேள்வி நமக்கு எழலாம். அதையும் கம்பன் தன்னுடைய ஈற்றடியில் ஓரிடத்தில் சொல்கின்றான். அதையும் ஈற்றடியிலேயே கம்பன் நமக்கு சொல்கின்றான். ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வது என்று ஏற்பாடாகின்றது. இந்த செய்தியை அறிந்த கைகேயி தசரதனிடம் வரம் பெறுகின்றாள். பரதன் நாடாள வேண்டும் என்றும், ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்றும் வரம் பெறுகின்றாள். அதை ஏற்றுக்கொண்டு ராமன் காட்டுக்கு புறப்படுகின்றான். இந்த செய்தியை அறிந்த லக்வன் கோபாவேசம் கொள்கின்றான். எப்படி முறை மாறி நடப்பது? இந்த நாட்டுக்கு மன்னன் ராமன் தான். யார் தடுத்தாலும் நான் ராமனுக்கு பட்டம் கட்டுவேன், கைகேயி எண்ணத்தை நிறைவேற்ற விடமாட்டேன் என்று

ஆவேசம் கொண்டு வில்லை ஏந்தி கொண்டு போருக்கு ஆயத்தமாக நிற்கின்றான். அவனை வந்து சமாதானப்படுத்துகின்றான் ராமன். என்னென்னவோ சொல்லி பார்க்கின்றான், லக்குவன் கேட்பதாக இல்லை. கேட்காத லக்குவனை சமாதானப்படுத்த முடியாமல் கடைசியில் ராமன் சொல்கின்றான், எனக்கு நல்ல பழக்கத்தை சொல்லித்தந்த என்னுடைய தந்தையாகிய தசரதன் என்னை இந்த வேளையில் பணித்திருக்கின்றார். என்னை காட்டுக்கு போக சொல்லியிருக்கின்றார். அவருடைய ஆணையை ஏற்று நடப்பதுதான் என்னுடைய கடமை. அவருடைய ஆணையை கடந்து அவர் சொல்லை மறுத்து என்னால் செயல்பட முடியாது. ஆனால் என் சொல்லை நீ கேட்க வேண்டும் என்று அவசியமில்லை. நான் சொன்னபடி கேட்டு நீ நடக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதனால் நீ உன் இஷ்டப்படி செய்யலாம். நான் என் தந்தை சொல்லைத்தான் கேட்பேன் என்று பேசுகின்றான். இதை கேட்டவுடன் சமாதானம் அடைகின்றான். ஏன்னா தன்னுடைய சொல்லை கேட்க வேண்டியது இல்லை, நீ என்னுடைய பேச்சை கேட்க வேண்டியது இல்லை என்று அலட்சியமாக பேசும் பொழுது சமாதானம் அடைகின்றான். ராமன் பேசும் பொழுது லக்குமன் சமாதானம் அடைகின்றான். இந்த பாட்டை கம்பன் எப்படி சொல்கின்றான், நன் சொற்கள் தந்து ஆண்டு எனை நாளும் வளர்த்த தாதை, தன் சொல் கடந்து எற்கு அரசு ஆள்வது தக்கது அன்றால், என் சொல் கடந்தால் உனக்கு யாது உளது ஈனம் என்றான். இதுவரை மூன்றடி ராமனுடைய கூற்று என்றான். யார் ராமன், என்ன சொல்றான், ராமனை எப்படி சொல்கின்றான் கம்பன், தென் சொல் கடந்தான் வடசொல் கலைக்கு எல்லை தேர்ந்தான் என்று சொல்கின்றான். இந்த அடைமொழி தென் சொல் கடந்தான் வடசொல் கலைக்கு எல்லை தேர்ந்தான் என்று தன்னுடைய ஈற்றடியில் கம்பன் ராமனுக்கு ஒரு அடைமொழியை தந்து இந்த இடத்தில் பாராட்டுகின்றான். அப்போது தென் சொல் என்றால் தமிழ், தமிழில் உள்ள கலைகள், தமிழில் உள்ள இலக்கியம், தமிழில் உள்ள இலக்கணம், தமிழில் உள்ள வேதம். வடசொல் என்றால் சமஸ்கிருதம். வடசொலில் உள்ள வேதம், இலக்கியம், இலக்கணம் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்த ராமன். தென் சொல் கடந்தான் வடசொல் கலைக்கு எல்லை தேர்ந்தான் ராமன். அந்த ராமன் தன் தந்தை சொல்லை மீறி செயல்பட மாட்டேன் என்று பேசுவதாக இங்கே கம்பன் பதிவு செய்கின்றான். ஆக ராமனும் சகலகலா விற்பன்னனாக இருக்கின்றான். சகலகலா விற்பன்னனாக இருக்கின்ற ராமன் ஒரு வரி, அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் மண்மன் என்பேன் என்கின்ற ஒற்றை வரியை வைத்து இன்னொரு சகலகலா விற்பன்னனை அடையாளம் கண்டுகொண்டான், கண்டுகொண்டு சொல்லின் செல்வன் என்று பாராட்டுகின்றான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த இல்லாத உலகத்தெங்கும் இங்கு இவன் இசைகள் கூற என்று சொன்னமே ஒரு பாடல், ராமன் அனுமனை சொல்லின் செல்வன் என்று பாராட்டுகின்ற பாடல். இந்த பாடலின் ஈற்றடி ஒரு மகத்துவமான ஈற்றடி. வில்லார் தோல் இளைய வீர விரிஞ்சனோ விடைவளானோ என்றான் என்பதுதான் இந்த ஈற்றடி. ராமன் அனுமனை பார்த்து கேட்கின்றான், வில்லார் தோல் இளைய வீர லக்குவனே, இவன் பிரம்மாவாக இருப்பானா அல்லது சிவபெருமானாக இருப்பானா என்று கேட்கின்றான். அனுமன் பரமபக்தன். ஒரு பரமபக்தன் அடையாளமாகும் பொழுது அவனோடு சேர்ந்து பகவானும் அடையாளமாவான் என்பது தத்துவம். ஒரு பக்தனை பகவான் அடையாளம் காணும் பொழுது அந்த பகவான் பக்தனுக்கு தன்னை அடையாளம் காட்டுவான் என்பது தத்துவம். அதுபோல இந்த வரியில், இந்த ஈற்றடியில் ராமன் தன்னுடைய அவதார ரகசியத்தை நமக்கு காட்டுகின்றான். என்ன கேட்கின்றான், அனுமனை பார்த்து, இங்கே நிற்கின்ற இவன் பிரம்மாவாக இருப்பானா சிவபெருமானாக இருப்பானா என்று கேட்கின்றான். பொதுவாக மும்மூர்த்திகளை பேசும் பொழுது பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரையும் சேர்த்துத்தான் பேசுவது வழக்கம், மரபு. தனித்தனியே ஒவ்வொருவரையும் பேசலாம் அல்லது மூவரையும் சேர்த்து பேசலாம். ஒருவரை மட்டும் விட்டுவிட்டு இருவரை சொல்வது மரபு கிடையாது. ஆனால் இங்கே விஷ்ணுவை விட்டுவிட்டு பிரம்மனையும் சிவனையும் மட்டும் ராமன் பேசுகின்றான் என்றால் என்ன பொருள் என்றால், விஷ்ணுவாகிய தான், திருமாலாகிய தானே இங்கு ராமனாக வந்து அவதாரம் எடுத்து நிற்பதால் எதிரில் நிற்கின்ற அனுமான் திருமாலாக இருக்க முடியாது, ஒன்று பிரம்மனாக இருக்கலாம் அல்லது சிவபெருமானாக இருக்கலாம் என்ற எண்ணத்தை, என்ற தன்னுடைய அவதார ரகசியத்தை தன்னை அறியாமல் பரம்பொருளான திருமால் அல்லது ராமன், பரம்பொருளான மனித உருவத்தில் வந்திருக்கின்ற பரம்பொருளான ராமன் பக்தனை கண்ட பரவசத்தில், பக்தனை அடையாளம் கண்ட பரவசத்தில் தன்னை அறியாமல் தன்னையும் அடையாளம் காட்டுகின்ற ஒரு மகத்துவமான ஈற்றடியாக இந்த ஈற்றடியையும் கம்பன் இங்கே பதிவு செய்கின்றான். வில்லாதோல் இளைய வீர விரிஞ்சனோ விடைவளானோ என்று ஈற்றடியை பதிவு செய்கின்றான். இப்போது நம்ம முதல்ல ஆரம்பித்தது போலவே டாக்டர் வாசுபமாணிக்கனார் சொன்ன அந்த படியேற்ற உத்தியில் அமைந்த ஒரு பாடலை மட்டும் பார்த்து, ஒரு ஈற்றடியை மட்டும் பார்த்து இந்த உரையை நிறைவு செய்யலாம். ராமனுடைய அழகு, பரம்பொருளனுடைய அழகை வர்ணிக்க புகுகின்றான் கம்பன். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்பது இந்த புகழ்பெற்ற கம்பன் பாட்டு. இந்த ஈற்றடி ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகுடையான் என்பது இந்த ஈற்றடி. பரம்பொருளின் அழகை வர்ணிக்க புகுந்த கம்பன் ஒவ்வொரு ஓமையாக சொல்லி பார்த்து எந்த ஓமைக்கும் அந்த அழகு கட்டுப்படவில்லை.

என்பதனால் பரிதவித்து போய் ஐயோ என்ற சொல்லை பயன்படுத்துகின்றான் என்று ஆய்வாளர்கள், இலக்கிய ரசிகர்கள் சொல்கின்றார்கள், அறிஞர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியாளகுடையான். இந்த ஈற்றடி கம்பனுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்றால் ஆழ்வார்களின் பாசுர பாகவத அனுபவத்திலிருந்து கிடைத்தது. திருப்பாணாழ்வார் சிறுரங்கத்து பெருமானை பாடுகின்றார், ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவு இல்லதோ.

0: ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவினையான் கோலமாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவு இல்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறைகொண்டது என்னெஞ்சினையே என்று பாடுகின்றார். இந்த முடிவில்லதோர் எழில் என்று திருப்பாணாழ்வார் சொன்ன அந்த அழகை அழியா அழகு என்று காட்டி நீலமேனி ஐயோ நிறைகொண்டது என்று திருப்பாணாழ்வார் பாடிய அதே உணர்வை இங்கே கம்பன் தன்னுடைய ஈட்டடியில் பிரதிபலிக்கின்றான். இப்படி மகத்துவமான ஈட்டடிகள் நிறைய இருக்கின்றன. படித்து பயனடைவோம்.
1: இலக்கிய உலா நிகழ்ச்சியில் இதுவரை கம்பனில் ஈற்றடி சிறப்புரை வழங்கினார் டி சரவணசெல்வன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடிதமலர்கள். இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் பண்பலை நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள் மற்றும் தங்களது விடுப்ப பாடலை கடிதம் வழியாக கேட்கலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பிரிவு, அகில இந்திய வானொலி, சின்னச்சொக்கிக்குளம், மதுரை 2. நிகழ்ச்சியில ஒரு நேயர் தன்னோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. நாச்சியார்புரத்திலிருந்து என் நாகவள்ளி அவர்கள் அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து தன்னோட விருப்ப பாடலாக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது காற்றல் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில அடுத்ததாக கைத்தறி நகர்லிருந்து மான்சி, பிரணீதா, நந்தினி, மோதிலால், யாழினி, பார்கவி, வாசுகி, குமரன், தேவி ஆகியோர் தங்களது விருப்ப பாடலாக ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை நாமும் கேட்டு மகிழ்வோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில அடுத்ததாக தேனி மாவட்டம் சுக்காங்கல் பட்டியை சேர்ந்த எஸ் கனகராஜ் மற்றும் முத்துலட்சுமி ஆகியோர் 17/6/2026 அன்று தேனும் பாடும் நிகழ்ச்சியில இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே வந்து தன் மனதுக்கு மிகவும் பிடித்த பாடல்களாக அமைந்தது என்றும் பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளர் மற்றும் பண்பலைக்கு நன்றிகள் கூறி ஒரு விமர்சனம் கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்ததாக குண்டேந்தல் பட்டி மா தவமணி அவர்கள் கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து தன்னோட விருப்ப பாடலாக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவரின் விருப்ப பாடலை நாமும் கேட்டு ரசிப்போம் நேர்களே.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். இதனைத் தொடர்ந்தும் 8 மணிக்கும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையில் இருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் காற்றில் வரியும் கடிதம் அலைகள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பகுதியிலிருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன் ஆகியோர் புதுமைப்பெண் திரைப்படத்திலிருந்து தங்களோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. வாங்க நேர்களே, நாமும் கேட்டு ரசிப்போம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது காற்று விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில அடுத்ததாக சந்தப்பேட்டையிலிருந்து ஓகே சிவா அவர்கள் 10/6/2026 மற்றும் 15/6/2026 ஆகிய 2 தினங்கள்லையும் வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில ஒலிபரப்பப்பட்ட பாடல்கள் தன் மனதுக்கு ரொம்பவும் பிடித்தமான பாடல்களா இருந்துச்சுன்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. அடுத்ததாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமரன் அவர்கள் ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து தன்னோட விருப்ப பாடல் ஒன்றை கேட்டிருக்காரு. நாமும் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: காற்றில் வரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததாக தேனியிலிருந்து ராணி, சொர்ணலதா மற்றும் ஆண்டிப்பட்டியிலிருந்து பார்கவி சிவகுமாரி ஆகியோர் வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து தங்களோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. நாமும் சேர்ந்து ரசிப்போம் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது காற்றல் விரியும் கடிதமலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் தன்னோட விருப்ப பாடல் கேட்டிருக்காரு, ஆர் ஆரோ ஆரிரோ திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:40. நேரம் 9:40 நிமிடம் ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடிதமலர்கள் கேட்டுதான் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்திலிருந்து ஏ மாடசாமி அவர்கள் குங்குமம் திரைப்படத்திலிருந்து தன்னோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவர் கேட்ட விருப்ப பாடல் இதோ காற்றாலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காய்ச்சல் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கும். அடுத்ததாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்லிருந்து நாராயணன், நிலானி, வெண்பா, ஆதிரா, இனியா ஆகியோர் ஒரு மலரின் பயணம் திரைப்படத்திலிருந்து தங்களோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்ட பாடல் இதோ காய்ச்சலைகளில்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது காற்றில் விரியும் கடிதமலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையான்குடியிலிருந்து இக்பால் அவர்கள் 3 திரைப்படத்திலிருந்து ஒரு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. இதோ பாடல் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது காற்றில் விரியும் கடித மலர்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 10:01.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் இனி கேட்கலாம் பட்டுச்சிறகு. நில ஒளி பரவும் இந்த அமைதியான இரவில் இனிய இரவு வணக்கங்களுடன் சங்கீதா. மனதை வருடும் திரையிசை பாடல்களுடன் பட்டச்சிறகு நிகழ்ச்சியின் முதலாவது பாடலாய் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வைரமுத்து, வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, குரல்களில்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் மனதோடு பேசும் பாடல்களுடன் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாய் சுவரில்லா சித்திரங்கள் திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில்

துளிகளோடு பட்டுச் சிறகு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாய் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், முத்துலிங்கம் வரிகளில், கே ஜே யேசுதாஸ், உமாரமணன் குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் இசை மெட்டுக்களால் வளம் வந்து கொண்டிருக்கும் பட்டுச்சிறையில் தொடர்ந்து வரும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz மெட்டுக்கள் மலரும் இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறோம் பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உரிமை திரைப்படத்திலிருந்து இளைய

என் ஒலிகளோடு பட்டுச் சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். குரு திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில், கங்கை அமரன் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் மெட்டுக்கள் மலரும் இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறோம். பட்டுச்சிறகு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாய் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் இசை மெட்டுக்களால் வளம் வந்து கொண்டிருக்கும் பட்டுச்சிறையில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் நான் பாடும் பாடல். திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், முத்துலிங்கம் வரிகளில், எஸ் என் சுரேந்தர், எஸ் ஜானகி குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் மெல்லிசை துளிகளோடு வலம் வரும் பட்டுச்சிறையின் அடுத்த பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், இளையராஜா உமாரமணன் குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் தொடர்ந்து ஒலிக்கிறது பட்டுச்சிறகு. இந்நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாய் அவன் அவள் அது திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கேட்டுட்டு இருக்கீங்க பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாய்

0: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் அமைதிக்கு இனிமை சேர்த்த பட்டச்சிறகு நிகழ்ச்சியின் இசைப்பயணம் நிறைவடைகிறது. மீண்டும் இதேபோல் பாடல் தெரிவுகளுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் சங்கீதா.
1: மேலும் 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவ் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:01. இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. நாளை காலை 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். காலை 5 பக்தி மாலை, 5:30 இசை அமுதம். 6 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை சேவை செய்திகள். 6:05 திரையிசை, 6:10 எனைத்தானும் நலவை கேட்க வழங்குபவர் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள். 6:15 புதிய காலை நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை பாடல்களுடன் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறையின் இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர். காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவிலின் சிறப்புகள். வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 UK கிளாஸ்கோ நகரில் நடைபெறும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி சிறப்பு அம்சங்கள் கேட்கலாம். நிலையஞ்சலாக 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல் நேரலியாக ஒலிக்கும். 8:50 சைப்பாலன் என்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 விருப்ப கானங்கள் நேர விருப்பமாக. இதில் பங்கேற்கிறார் திருப்பாலை ஞானம் பொன்ராஜ் அவர்கள். 10:30 ஒரு பட பாடல்கள். 11 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை தலைப்பு மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 11:47 திரையிசை. நண்பகல் 12 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 12:02 ஸ்நேகிதியே நேரலையாக. பகல் 1 வசந்த கானங்கள். பிற்பகல் 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 4:02 வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்கலம். 4:30 ஆட்டக்கலம். 5 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 மாலை தென்றல். 6 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலையாக. 8:30 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் புதுசு நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து கதை கேட்க வாங்க கேட்கலாம். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 9:30 சக்கரவியோகம் பகுதி 11 கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பரை ஒலிபரப்பு நிறைவு வரும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாரும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

நேரம் இரவு 11:05. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இந்த இனிய இரவு நேரத்தில் காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடல்

நேரம் 11:09. ஆகாஷ்வாணி மதுரை பண்பரை 103.3. இரவின் அமைதிக்குள் நினைவுகளின் மெல்லிய கீச்சொலியாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாகப்பிரிவினை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பாடல் இது ஒலிக்கின்றது டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி லீலா இவர்களது குரல்களில்.

வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் இரவு 11:17 இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. மௌனத்தில் மெதுவாய் ஒலிக்கும் பாடல்களின் இனிய சங்கமமாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி பாவை விளக்கு திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் மருதகாசி. சி எஸ் ஜெயராமன் மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ மதுரை எஃப்எம் 103.3. மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

நேரம் இரவு 11:25. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நிலவொளியே இரவொளியாய் மனதை வருடும் நேரத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பொன்னி திருநாள். ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் கே.வி. மகாதேவன். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் மருதகாசி. பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல் இதோ.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு என் கை விடுங்க.
2: நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:30. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தேன் நிலவு திரைப்படத்திற்காக A.M. ராஜா இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். A.M. ராஜா மற்றும் P. சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

நேரம் இரவு 11:35. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. உறக்கத்தின் வாசல் திறக்கும் நேரத்தில் இதயத்தின் தாலாட்டாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நேரம் இரவு 11:40. இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. மனதை வருடும்

ஆசையால் இதயத்தை அரவணைத்துக் கொள்ளும் நேரம் இது. உரைத்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆலயமணி திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். எஸ் ஜானகியின் குரலில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:45. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நாளெல்லாம் உழைத்து களைத்து போன மனங்களுக்கு இசையின் இனிமையை செவிமடுக்கச் செய்யும் பாடல்களோடு இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதய கமலம் திரைப்படத்திற்காக KV மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார்.

நேரம் இரவு 11:49 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இரவின் நீண்ட அமைதியில் மனதோடு கேட்கும் மௌனத்தின் இனிய கீதங்களாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. கண்ணதாசன் பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி. சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ

நேரம் இரவு 11:54. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இதயம் விழித்திருக்க இமைகள் உறக்கத்தை தேடும் இனிய வேளை இது. ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் 1000 ரூபாய் திரைப்படத்திற்காக கே.வி. மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காற்றின் நினைவலைகளாய் இதுவரை ஒலித்தது தேனும் பாலும்.

இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

இதழ் நாடகம் இதழ்

Ermeni.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலை காட்டு இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போடுறேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு டும் டக்கு முக்கு தாழ போட்டுக்கிட்டு

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,

0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2 தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442951514449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 30 இம்மாதம் 30 தேதி
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளில்

0: சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 6000005.
1: தொலைபேசி எண் 044-251-51-549.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள். தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: இம்மாதம் 30ஆம் தேதி,
0: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: ஆகஸ்ட் 5ஆம் தேதி.
2: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 4:01. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக எம்எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 4:04. திரை இசையில் பக்தி பாடல்களில் அடுத்து நாம் கேட்கவிருப்பது வீணை கொடியுடைய வேந்தனே என தொடங்கும் பாடல். சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. திருச்சி லோகநாதன், சிசி ஜெயராமன் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. பாடலுக்கு இசை கே.வி. மகாதேவன்.

0: காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ?
1: உச்சி வேளை ராகம்
0: மாலையில் பாடும் ராகம்
2: குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ?
1: பாதானி பமகம பதனி தமகரி கமகரி பமகனி நாமரி.
2: மகிழ்ச்சிக்குரிய ராகம்
1: ராகம்பீரநாட்டை
0: பாக்களை ஏற்ற பாடும் ராகங்களுக்கு

0: கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாட தாழிகைக்கு
1: மானிதானி மாத பாமகரி கல்யாணி.
2: சுவாமி, கைலிநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம்

மகரி தபா மகரி தபா மகனி நீ தபா சா நீ தபா மக பதசா காம்போடி கமகமதி கதி கட்டாரி காரி தா.

0: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில்
2: பன்ருட்டி பி.ஜி. சரவணன் அவர்கள் வாசித்துள்ள நாகசுரை இசை இடம்பெறுகிறது. பாண்டிச்சேரி கே. பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி அம்போருக என்ற ஜி. என். பாலசுப்ரமணியம் இயற்றிய வர்ணத்துடன் தொடங்குகிறது. ரஞ்சனி ராகம், ஆதித்தாளம்.

பன்ருட்டி பி ஜி சரவணன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்ரீசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரி கே பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி மகாலட்சுமி என்ற பாபநாசம் சிவன் கீர்த்தனை இடம்பெறுகிறது. ராகம் சங்கராபரணம், மிஸ்ர சாப்பு தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948, சிரவண மாதம் 3 நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 9 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 25 தேதி சனிக்கிழமை. மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை.

0: நாள் என்பது ஒரு கால அளவை என சிலர் எண்ணுவர். ஆனால் அது மக்களது உயிரை அறுக்கின்ற வாள் என்பதை உணர வேண்டும். குறள் எண் 334 அதிகாரம் நிலையாமை.
1: நாள் என ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெரில்.
0: நாள் என்பது ஒரு கால அளவை என சிலர் எண்ணுவர். ஆனால் அது மக்களது உயிரை அறுக்கின்ற வாள் என்பதை உணர வேண்டும். குறள் எண் 334 அதிகாரம் நிலையாமை.
2: நேரம் காலை 4:55. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசைகளில் இனி ஒலிக்க காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 5:00 பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6:00 செய்திச் சுருகம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:05 திரையிசை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள், 6:15 புதிய காலை நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை பாடல்களுடன் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் ஆகியன கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறையின் இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பிகைப்பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவிலின் சிறப்புகள் பற்றி வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 யூகே கிளாஸ்கோ நகரில் நடைபெறும் 2026 ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி சிறப்பு அம்சங்கள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். 8:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா, இதில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல் நேரலையாக கேட்டு ரசிக்கலாம். 8:50 சைப்பாளன் என்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப காணங்கள் நேயர் விருப்பமாக, இதில் பங்கேற்கிறார் திருப்பாலையைச் சேர்ந்த ஞானம் பொன்ராஜ் அவர்கள். 10:30 ஒரு படப்பாடல்கள், 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகையில் தலைப்பு மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள், 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல் கேட்கலாம், 11:47 திரையிசை, 12:00 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 12:02 சிநேகிதியே நேரலையாக, 1:00 வசந்த காணங்கள், 1:55 மெல்லிசை, 2:00 கவிதையரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 4:02 வசந்தனுக்கு வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம், 5:00 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு. இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி, 8:30 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கதை கேட்க வாங்க வழங்குகிறார் டி இருதயமேரி அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 9:30 சக்கர வியூகம் பகுதி 11 கேட்கலாம், எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவுபடும். முன்னிரவு 11:00 நிகழ்ச்சி

விஷயம் நேரம் 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை சென்னை உத்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

நேரம் காலை 5:17. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ

நேரம் காலை 5:17. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:12 நேர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல். அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல். எல்லா மாந்தரும் தொழவாருங்கள் என்றே அழைப்பது பள்ளிவாசல். தினம் நன்றாய் அழைப்பது.

இறைவனை வணங்கிட நபிமுறை பேணும் இங்கிட தலைமை பள்ளிவாசல். இறைமனத்தோடு தொழுதிடும் போது நிம்மதி தருவது பள்ளிவாசல். குறைகளை நீக்கும் கடமையை ஊக்கும் அறமிகும் தலைமை பள்ளிவாசல். இன்ப நெறிமிகும் தளமே.

ரஹ்மத் என்றும் இறங்கும் அருமை தளமே பள்ளிவாசல், உயர் பெருமை தளமே பள்ளிவாசல்.

பக்கம் சென்றிடாரி ஊரை கூறும் சோபிர தளமே பள்ளிவாசல். துர்ப்பவ நோயை போக்கியே நாளும் தூய்மை கொடுப்பது பள்ளிவாசல். நற்பய நாட்டும் தீமையை ஓட்டும் நன்மை தளமே பள்ளிவாசல். இறை உண்மை தளமே பள்ளிவாசல். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு.

தொழுகைகள் திகழும் தலமே பள்ளி வாசல். புனித குர்ஆனின் வசனம் ஒலிக்கும் புகழ்மிகு மஸ்ஜித் பள்ளி வாசல். கனிவை சேர்க்கும் ஆணவம் தீர்க்கும் கண்ணிய தளம்.

நேரம் காலை 5:20. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.